ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் வேத மந்திரம். தி டைட்டில் இஸ் சிவசுப்ரபாதம், பிரசன்டட் பை வேதமந்திரம் .com டீம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

ஸ்தோத்ராய நமஹ, அபரிச்சேத்யாய நமஹ, கௌரி பர்த்ரே நமஹ, கணேஸ்வராய நமஹ, அஷ்டமூர்த்தி விஸ்வமூர்த்தயே நமஹ, த்ரிவர்க்காய நமஹ, ஸ்வர்க சாதனாய நமஹ, ஞானகம்யாய நமஹ.

ஈஷாய நமஹ, சுசயே நமஹ, அந்தராய நமஹ, சர்வ பிரணய சம்வாதினே நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவாஹனாய நமஹ, ஈஷாய பி

உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்ய ப்ரிய பக்தாய நமஹ, ப்ரியம்பதாய நமஹ, தாந்தோதயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசான நில

சூத்ரகாராய நமஹ, சூத்ரகாராய நமஹ, சநாதனாய நமஹ, மஹர்ஷயே கபிலாச்சாரியாய நமஹ, விஸ்வதீப்தயே நமஹ, த்ரிலோச்சனாய நமஹ, பினாகபாணி பூர்தேவாய நமஹ, ஸ்வஸ்திதாய நமஹ, சதாஸ்வஸ்திக்ருதே நமஹ, த்ரிதாம்னே நமஹ, சௌபகாய நமஹ, சர்வசர்வஜ்ஞாய நமஹ, சர்வகோசராய நமஹ, ப்ரஹ்மத்ருக் விஸ்வஸ்ருக் ஸ்வர்க.

பாதயே நமஹ, அக்னிதாய நமஹ, வசவே நமஹ, வசுமனசே நமஹ, சத்ய சர்வ பாபஹராய நமஹ, ஹராய நமஹ, அமிர்தாய சாஸ்வதாய நமஹ, சாந்தாய நமஹ, பாணஹஸ்தாய பிரதாபவதே நமஹ, கமண்டலுதராய நமஹ, தன்வினே நமஹ, வேதாங்காய நமஹ, வேதவிதே நமஹ, முனயே நமஹ, பிராதிஷ்ணவே நமஹ, போஜனாய போக்த்ரே நமஹ, லோகநேத்ரே நமஹ, துராதராய நமஹ, அதீந்திரியாய நமஹ, மகாமாயாய நமஹ, சர்வாவாசாய நமஹ, சதுஷ்பதாய நமஹ, காலயோகினே நமஹ, மகாநாதாய நமஹ, மகோத்சாஹாய நமஹ, மகாபலாய நமஹ, மகாபுத்தயே நமஹ, மகாவீர்யாய நமஹ, பூதசாரிணே நமஹ, புரந்தராய நமஹ, நிஷாசராய நமஹ, பிரேதசாரி மகாசக்தயே நமஹ, மகாத்யுதயே நமஹ, அநிர்தேஷ்ய வபுஷே நமஹ, ஸ்ரீமதே நமஹ, சர்வஹார்யமிதாய நமஹ, கதயே நமஹ, பஹுஸ்ருதாய நமஹ, பஹுமயாய நமஹ, நியதாத்மனே நமஹ, பவோத்பவாய நமஹ, ஓஜஸ்தேஜோத்யுதிகராய நமஹ, நர்த்தகாய நமஹ, சர்வகாமகாய நமஹ, நிருத்யப்ரியாய நமஹ, நிருத்யநிருத்யாய நமஹ, பிரகாஷாத்மனே பிரதாபனாய நமஹ, புத்தஸ்பஷ்டாக்ஷராய நமஹ, மந்த்ராய நமஹ, சன்மானாய நமஹ, சாரசம்ப்ளவாய நமஹ, யுகாதிகிருத்யுகாவர்த்தாய நமஹ, கம்பீராய நமஹ, ரிஷவாஹனாய நமஹ, இஷ்டாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, சிஷ்டேஷ்டாய நமஹ, ஷரபாய நமஹ, ஷரபாய தனுஷே நமஹ, அபாம்நிதயே நமஹ, அதிஷ்டான விஜயாய நமஹ, ஜயகாலவிதே நமஹ, பிரதிஷ்டிதாய நமஹ, பிரமாணஜ்ஞாய நமஹ, ஹிரண்யகவசாய நமஹ, ஹரயே நமஹ, விரோசனாய நமஹ, சுரகணாய நமஹ, வித்யேஷாய விபுதாஶ்ரயாய நமஹ, பாலரூபாய நமஹ, பலோன்மாதினே நமஹ, விவர்த்தாய நமஹ, கஹனாய

நமஹ, நதீதராய நமஹ, ஆக்ஞாதாராய நமஹ, த்ரிஷூலினே நமஹ, ஷிபிவிஷ்டாய நமஹ, ஷிவாலயாய நமஹ, பாலகில்யாய நமஹ, மஹாசாபாய நமஹ, திக்மாம்ஷவே நமஹ, நிதயே அவ்யயாய நமஹ, அபிராமாய நமஹ, சுஷரணாய நமஹ, சுப்ரமண்யாய நமஹ, சுதாபதயே நமஹ, மகவதே கௌஷிகாய நமஹ, கோமதே நமஹ, விஸ்ராமாய

ஆய நமஹ, வீதபயாய நமஹ, விஸ்வஹர்த்ரே அநிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நித்ய கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்க்ருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ.

0: न्यायाय नमः, न्यायगम्याय नमः, निरञ्जनाय नमः, सहस्रमूर्ध्ने नमः, देवेन्द्राय नमः, सर्वशास्त्रप्रभञ्जनाय नमः, मुण्डाय नमः, विरूपाय नमः, विकृताय नमः, दण्डिने नमः, दान्ताय नमः, गुणोत्तमाय नमः, पिङ्गलाक्षाय नमः, हर्यक्षाय नमः, नीलग्रीवाय नमः, निरामयाय नमः, सहस्रबाहवे सर्वेशाय नमः, शरण्याय नमः, सर्वलोकभृते नमः, पद्मासनाय नमः, परञ्ज्योतिषे नमः, परावरपरम्फलाय नमः, पद्मगर्भाय नमः, महागर्भाय नमः, विश्वगर्भाय नमः, विचक्षणाय नमः, परावरज्ञाय नमः, बीजेशाय नमः, सुमुखाय सुमहास्वनाय नमः, देवासुरगुरवे देवाय नमः, देवासुरनमस्कृत्याय नमः, देवासुरमहामात्राय नमः, देवासुरमहाश्रयाय नमः, देवादिदेवाय नमः, देवर्षिदेवासुरवरप्रदाय नमः, देवासुरेश्वराय नमः, दिव्याय नमः, देवासुरमहेश्वराय नमः, सर्वदेवमयाय नमः, अचिन्त्याय नमः, देवतात्मने नमः, आत्मसंभवाय नमः, ईड्याय नमः, अनीशाय नमः, सुरव्याघ्राय नमः, देवसिंहाय नमः, दिवाकराय नमः, विबुधाग्रवरश्रेष्ठाय नमः, सर्वदेवोत्तमोत्तमाय नमः, शिवज्ञानरताय नमः, श्रीमते नमः, शिखिश्रीपर्वतप्रियाय नमः, जयस्तम्भाय नमः, विशिष्टम्भाय नमः, नरसिंहनिपातनाय नमः, ब्रह्मचारिणे नमः, लोकचारिणे नमः, धर्मचारिणे नमः, धनाधिपाय नमः, नन्दिने नमः, नन्दीश्वराय नमः, नग्नाय नमः, नग्नव्रतधराय नमः, शुचये नमः, लिङ्गाध्यक्षाय नमः, सुराध्यक्षाय नमः, युगाध्यक्षाय नमः, युगावहाय नमः, स्ववशाय नमः, सवशाय नमः, स्वर्गस्वराय नमः, स्वरमयस्वनाय नमः, बीजाध्यक्षाय नमः, बीजकर्त्रे नमः, धनकृद्धर्मद्वर्धनाय नमः, दम्भाय नमः, अदम्भाय नमः, महादम्भाय नमः, सर्वभूतमहेश्वराय नमः, स्मशाननिलयाय नमः, तिष्याय नमः, सेतवे नमः, अप्रतिमाकृतये नमः, लोकोत्तरस्फुटालोकाय नमः, त्र्यम्बकाय नमः, नागभूषणाय नमः, अन्धकारये नमः, मखद्वेषिने नमः, विष्णुकन्धरपातनाय नमः, वीतदोषाय नमः, अक्षयगुणाय नमः, दक्षारये नमः, पूषदन्तहृते नमः, भूर्जटये नमः, खण्डपरशवे नमः, सकलाय नमः, निष्कलाय नमः, अनघाय नमः, आधाराय नमः, सकलाधाराय नमः, पाण्डुराभाय नमः, मृडाय नमः, नटाय नमः, पूर्णाय नमः, पूरयित्रे नमः, पुण्याय नमः, सुकुमाराय नमः, सुलोचनाय नमः, सामगेयाय नमः, प्रियकराय नमः, पुण्यकीर्तये नमः, अनामयाय नमः, मनोजवाय नमः, तीर्थकराय नमः, जटिलाय नमः, जीवितेश्वराय नमः, जीवितान्तकराय नमः, नित्याय नमः, वसुरेतसे नमः, वसुप्रियाय नमः, सद्गतये नमः, सत्कृतये नमः, सक्ताय नमः, कालकण्ठाय नमः, कलाधराय नमः, माणिने नमः, मान्याय नमः, महाकालाय नमः, सद्भूतये नमः, सत्परायणाय नमः, चन्द्रसञ्जीवनाय नमः, शास्त्रे लोकगूढाय नमः, अमराधिपाय नमः, लोकबन्धवे नमः, लोकनाथाय नमः, कृतज्ञाय कृतिभूषणाय नमः, अणपायक्षराय नमः, कान्ताय नमः, सर्वशास्त्रभृताम्बराय नमः, तेजोमयाय नमः, लोकमायाय नमः, अग्रण्ये नमः, अणवे नमः, शुचिस्मिताय नमः, प्रसन्नात्मने नमः, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ, நிராகாராய நமஹ, ஜகன்நாதாய நமஹ, ஜலேஸ்வராய நமஹ, தும்பவீணினே நமஹ, மகாகாயாய நமஹ, விசோகாய நமஹ, சோகநாசனாய நமஹ, த்ரிலோகாத்மனே நமஹ, த்ரிலோகேஷாய நமஹ, சுத்தாய நமஹ, சுத்தயே நமஹ, ரதாக்ஷஜாய நமஹ, அவ்யக்தலக்ஷணாய நமஹ, அவ்யக்தாய நமஹ, வ்யக்தாவ்யக்தாய நமஹ, விஷாம்பத்யே நமஹ, வரஷீலாய நமஹ, வரதுலாய நமஹ, மானாய நமஹ, மானதனாய மயாய நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஷ்ணவே ப்ரஜாபாலாய நமஹ, ஹம்சாய நமஹ, ஹம்சகதயே நமஹ, யமாய நமஹ, வேதசே நமஹ, தாத்ரே நமஹ, விதாத்ரே நமஹ, அத்ரே ஹர்த்ரே நமஹ, சதுர்முகாய நமஹ, கைலாசசிகரவாசினே நமஹ, சர்வாவாசினே நமஹ, சதாங்கதயே நமஹ, ஹிரண்யகர்ப்பாய நமஹ, ஹரிணாய நமஹ, புருஷாய நமஹ, பூர்வஜாய பித்ரே நமஹ, பூதாலயாய நமஹ, பூதபதயே நமஹ, பூதிதாய நமஹ, புவனேஸ்வராய நமஹ, சம்யோகினே நமஹ, யோகவித் ப்ரஹ்மணே நமஹ, ப்ரஹ்மண்யாய நமஹ, ப்ராஹ்மணப்ரியாய நமஹ, தேவப்ரியாய நமஹ, தேவநாதாய நமஹ, தேவஜ்ஞாய நமஹ, தேவசிந்தகாய நமஹ, விஷமாக்ஷாய நமஹ, பலாத்யக்ஷாய நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவர்தனாய நமஹ, நிர்மதாய நிரஹங்காராய நமஹ, நிர்மோஹாய நமஹ, நிருபத்ரவாய நமஹ, தர்பக்னே நமஹ, தர்பிதாய நமஹ, திருப்தாய நமஹ, சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்தஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்த்திஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ, பூதபவ்ய பவண்ணாதாய நமஹ, பிரபவாய நமஹ, பிராந்திநாசனாய நமஹ, அர்த்தாய நமஹ, அனர்த்தாய நமஹ, மகாகோஷாய நமஹ, பரகாரியைக பண்டிதாய நமஹ, நிஷ்கண்டகாய நமஹ, கிருதானந்தாய நமஹ, நிர்வியாஜாய நமஹ, வியாஜமர்தனாய நமஹ, சத்வவதே நமஹ, சாத்விகாய நமஹ, சத்யகீர்த்தி ஸ்தம்ப கிருதாகமாய நமஹ, அகம்பிதாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, நைகாத்மனே நைக கர்ம கிருதே நமஹ, சுப்ரீதாய நமஹ, சுமுகாய நமஹ, சூக்ஷ்மாய நமஹ, சுகராய நமஹ, தக்ஷிணாய நமஹ, அனலாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, ஸ்கந்ததராய நமஹ, துர்யாய நமஹ, பிரகடாய நமஹ, ப்ரீதிவர்தனாய நமஹ, அபராஜிதாய நமஹ, சர்வசஹாய நமஹ, விதக்தாய நமஹ, சர்வவாஹனாய நமஹ, அத்ருதாய நமஹ, ஸ்வத்ருதாய நமஹ, சாத்யாய நமஹ, பூர்த்தமூர்த்தயே நமஹ, யசோதராய நமஹ, வராஹஸ்ருங்கதிருஷே நமஹ, வாயவே நமஹ, பலவதே நமஹ, ஏகநாயகாய நமஹ, ஸ்ருதிப்ரகாஷாய நமஹ, ஸ்ருதிமதே நமஹ, ஏகபந்தவே நமஹ, அநேகதிருஷே நமஹ, ஸ்ரீவல்லபசிவாரம்பாய நமஹ, சாந்தபத்ராய நமஹ, சமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிக்ருத்பூதயே நமஹ, பூஷணாய நமஹ, பூதவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பக்தகாயஸ்தாய நமஹ, காலஜ்ஞானினே நமஹ, கலாவபுஷே நமஹ, சத்யவிரத மகாத்யாகினே நமஹ, நிஷ்டாசாந்திபராயணாய நமஹ, பரார்த்தவ்ருத்தயே நமஹ, வரதாய நமஹ, விவிக்தாய நமஹ, ஸ்ருதிசாகராய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, கலங்காகாய நமஹ, கலங்கக்னே நமஹ, ஸ்வபாவருத்ராய நமஹ, மத்யஸ்தாய நமஹ, சத்ருக்னாய நமஹ, மத்யநாசகாய நமஹ, சிகண்டினே நமஹ, கவசினே நமஹ, சூலினே நமஹ, சண்டினே நமஹ, முண்டினே நமஹ, குண்டலினே நமஹ, மேகலினே நமஹ, கவசினே நமஹ, கட்கினே நமஹ, மாயினே சம்சார சாரதயே நமஹ, அமிருத்யவே சர்வதிருஷே நமஹ, சிம்ஹாய நமஹ, தேஜோராஷயே மகாமணயே நமஹ, அசங்கேயாய நமஹ, அப்ரமேயாத்மனே நமஹ, வீர்யவதே நமஹ, காரியகோவிதாய நமஹ வேத்யாய நமஹ வேதார்த்த வித்கோப்த்ரே நமஹ சர்வாச்சாராய நமஹ முனீஸ்வராய நமஹ அனுத்தமாய நமஹ துராதர்ஷாய நமஹ மதுராய நமஹ பிரியதர்ஷனாய நமஹ சுரேஷாய நமஹ சரணாய நமஹ சர்வஸ்மை நமஹ சப்த ப்ரஹ்ம சதாங்கதயே நமஹ காலபக்ஷாய நமஹ கலங்காரயே நமஹ கங்கணீகிருத வாசுகயே நமஹ மகேஷ்வாசாய நமஹ மஹீபர்த்ரே நமஹ நிஷ்கலங்காய நமஹ விஷ்ருங்கலாய நமஹ யுமனயே தரணயே நமஹ தன்யாய நமஹ சித்திதாய நமஹ சித்திசாதனாய நமஹ நிவ்ருத்தாய நமஹ சம்வ்ருதாய நமஹ ஷில்பாய நமஹ வியூடோரஸ்காய நமஹ மஹாபுஜாய நமஹ ஏகஜ்யோதிஷே நமஹ நிராதங்காய நமஹ நாராயணாராயண பிரியாய நமஹ நிர்லேபாய நமஹ நிஷ்பிரபஞ்சாத்மனே நமஹ நிர்வ்யக்ராய நமஹ வ்யக்ரநாசனாய நமஹ சவ்யஸ்தவ பிரியாய நமஹ ஸ்தோத்ரே வ்யாசமூர்த்தயே நமஹ அநாகுலாய நமஹ நிரவத்ய பதோபாயாய நமஹ வித்யாராஷயே நமஹ அவிக்ரமாய நமஹ பிரசாந்த புத்தயே அக்ஷுத்ராய நமஹ க்ஷுத்ரக்னே நமஹ நித்யசுந்தராய நமஹ தைர்யாக்ர்ய துர்யாய நமஹ தாத்ரீஷாய நமஹ சாகல்யாய நமஹ சர்வரீபதயே நமஹ பரமார்த்த குரவே திருஷ்டயே நமஹ குரவே நமஹ ஆஶ்ரிதவத்சலாய நமஹ ரஸாய நமஹ ரஸஜ்ஞாய நமஹ சர்வஜ்ஞாய நமஹ சர்வசத்வாவலம்பனாய நமஹ இதி ஸ்ரீ லிங்க மஹாபுராணே பூர்வபாகே சஹஸ்ரநாமாபிஹ பூஜனாத் விஷ்ணு சக்ரலாபோ நாம அஷ்டநவதிதமோத்யாயஹ ஸமாப்தஹ.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் shaivam.org வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஷைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: ஓம் பார்வதி கண்டம் 54வது அத்தியாயம் ஆரம்பம். ஓம் பிரம்மோவாச அத சப்தர்ஷயஸ்தே ச ப்ரோசுர் ஹிமகிரீஸ்வரம் காரயஸ்வாத்மஜா தேவ்யா யாத்ரா மத்யோசிதாம் கிரே இதி ஸ்ருத்வா கிரீஷோ ஹி புத்வா தத்விரஹம் பரம் விஷண்ணோ புவன் மகாப்பிரேம்ணா கியத் காலம் முனீஸ்வரம் கியத் காலேன சம்பிராப்யம் சேதனாம் சைலரா ததஹம் ததாத்விதி கிராமுக்வா மேனாம் சந்தேஷமப்ரவீத் சைலசந்தேஷமாகர்ண்ய ஹர்ஷசோகவசா முனே மேனா சம்பாயயாமாச கர்த்துமாசீத் சமுத்யதாம் ஸ்ருதி ஸ்வகுலஜாச்சாரம் சசார விதிவன் முனே உற்சவம் விவிதம் தத்ர சாமேனா சிதிபிருத்ப்ரியா கிரிஜாம் பூஷயாமாச நானாரத்னாம் சுகைர்வரை த்வாதசாபரணைஸ்தைவ சிங்காரை நிருபசம்யிதைஹி மேனா மனோகம் புத்யா சாத்வேகா திஜகாமினி கிரிஜாம் சிக்ஷயாமாச பாதிவிரத்யவ்ரதம் பரம் திஜபத்யுவாச கிரிஜே சுணு சுப்ரீத்யா மத்வசோ தர்மவர்தனம் இஹாமுத்ரானந்தகரம் ஸ்ருண்வதாம் ச சுகப்ரதம் தன்யா பதிவிரதா நாரி நான்யா பூஜ்யா விசேஷதஹ பாவனீ சர்வலோகானாம் சர்வ பாபௌகநாசினீம் சேவதேயா பதிம் பிரேம்ணா பரமேஸ்வர வச்சிவே இஹ புக்த்வா அகிலாம் போகான் அந்தே பத்யா சிவாம் கதிம் பதிவிரதாஜ சாவித்ரி லோபாமுத்ரா ஹ்யருந்ததி சாண்டில்ய சதரூபானோ சூயா லக்ஷ்மி ஸ்வதாசதி சந்யாஜ சுமதி ஸ்ரத்தா மேனா ஸ்வாஹா ததைவஜ அன்யா பக்ஷியோபி சாத்யோஹி நோக்தா விஸ்தர ஜாத்வயாத் பாதி வரத்யவ்ருஷேனைவ தாகதா சர்வபூஜ்யதாம் பிரம்ம விஷ்ணு ஹரைச்சாபி மான்யா ஜாதா முனீஸ்வரைஹி சேவ்யஸ்வயா பதிஸ்தஸ்மாத் சர்வதா சங்கர பிரபு தீனானுக்ரஹ கர்த்தா ச சர்வசேவ்ய சதாம் கதிஹி மகான் பதிவிரதா தர்ம ஸ்ருதி ஸ்மிருதிஷு நோதிதஹ யதைச வர்ணியதே ஸ்ரேஷ்டோ ந ததான்யோஸ்தி நிஷ்சிதம் புஞ்ஜாத் புங்க்தே ப்ரியோபத்யௌ பாதிவிரத்ய பராயணா திஷ்டே தஸ்மிம் சிவே நாரி சர்வதா சதி திஷ்டதி சுப்ஸ்யாத் ஸ்வபிதி ஸா நித்யம் புத்தே து பிரதமம் சுதீஹி சர்வதா தத்ஹிதம் குர்யாத் அகைதவ கதிஸ்க்ரியா அனலம் கிருதமாத்மானம் தர்ஷயன்னேவ க்வசித் சிவே காரியாதம் ப்ரோஷிதே தஸ்மின் பவேன் மண்டன வர்ஜிதாம் பத்யுர்நாம ந க்ருண்ஹீயாத் கதாச்சன பதிவிரதாம் ஆக்ருஷ்டாபீன சாக்ரோஷேத் ப்ரசீதேத்தாடிதாவிஜ ஹன்யதாமிதஜ ப்ரூயாத் ஸ்வாமின் இதி க்ருபாம் குரு ஆஹூதா க்ரஹ காரியாணி த்யக்த்வா கச்சேததந்திகம் சத்வரம் சாஞ்சலிஃப் ப்ரீத்யாம் சுப்ரணம்ய வதேதிதி கிமர்த்தம் வியாஹிருதாநாத சப்ரசாதோ விதீயதாம் ததாதிஷ்டா சரேத் கர்ம சுப்ரசன்னேன சேதசாம் சிரம் திஷ்டேன நச்ச துவாரே கச்சேன் தெய்வ பராலயே ஆதாய தத்வம் யத் கஞ்சித் கஸ்மை சின்னார்ப்பயேத் குச்சித் பூஜோபகரணம் சர்வம் அனுக்தா சாதயேத் ஸ்வயம் பிரதீக்ஷமானாவசரம் யதா காலோசிதம் ஹிதம் ந கச்சே தீர்த்தயாத்ராமை பத்யாஜ்ஞாம் ந வினா குச்சித் தூரதோ வர்ஜயேத் ஸ்வாஹி சமாஜோத்சவ தர்சனம் தீர்த்தார்த்தினீ தூ யானாதி பதி பாதோதகம் பிபேத் தஸ்மின் சர்வாணி தீர்த்தாணி க்ஷேத்ராணி ச சம்சயம் புஞ்ஜாத் சா பர்த்ருச்சிஷ்டம் இஷ்டமன்னாதிகம் ஜயத் மகாபிரசாத இத்யுக்த்வா பதிதத்தம் பதிவிரதாம் அவிபஜ்ய நசாஸ்ரேயாத் தேவ பித்ருதிவிஸ்வபி பரிசாரக வர்க்கேஷு கோஷு பிக்ஷுகுலேஷு ச சம்யதோபஸ்கரா தக்ஷா ஹிருஷ்டா ஜயபராங்முகி பவேத் சா சர்வதா தேவி பதிவிரதபராயணா குறியாத் பத்யனயூன்யாதா குறியாத் பத்யனனுஜ்ஞாதா நோபவாசவ்ரதாதிகம் அன்யதா தத்ஃபலம் நாஸ்தி பரத்ர நரகம் வ்ரஜேத் சுகபூர்வம் சுகாசீனம் ரமமானம் யதிருச்சயா ஆந்தரேஷ்வபி காரியேஷு பதிம் நோத்தாபயேத் க்வசித் க்லீபம் வா துரவஸ்தம் வா வியாதிதம் விருத்தமேவ ச சுகிதம் துக்கிதம் வாபி பதிமேகம் ந லங்கயேத் ஸ்ரீதர்மிணி த்ரிராத்திரம் ச ஸ்வசுகம் நைவ தர்ஷயேத் வாக்கியம் ஸ்ராவயேனாபி யாவத் ஸ்நானான் ந சுத்யதி சுஸ்நாதாம் பர்த்ருவதனம் ஈக்ஷேதான் யஸ்ய ந க்வசித் அதவா மனசி த்யாத்வா பதிம் பானம் விலோகயேத் ஹரித்ரா குங்குமம் சைவ சிந்தூரம் கஜ்ஜலாதிகம் கூப்பாசகம் ச தாம்பூலம் மாங்கல்யாபரணாதிகம் கேசசம்ஸ்கார கவரி கரகர்ணாதிபூஷணம் பர்த்துராயுஷ்யமிச்சந்தி தூரயே ந பதிவிரதா ரஜக்யா ந பந்தக்யா ததா ஸ்ரவணயா நச்ச நச்ச துர்பகயா க்வாபி சகித்வம் காரயேத் க்வசித் பதிவித்வேஷினீம் நாரீம் ததா சம்பாஷயேத் க்வசித் நைகாகினீம் க்வசித் திஷ்டே நக்னாஸ்நாயான க்வசித் நோ லூகலேன முதலே ந வர்தன்யாம் திருஷத்யபி ந யந்திரகேன தேஹல்யாம் சதீ ச பிரவசேத் க்வசித் வீணா யவாய சமயம் பிராகல்பியம் நாசரேத் க்வசித் எத்ர எத்ர ருச்சிர் பர்த்ருஸ்தத்ர பிரேமவதி பவேத் திருஷ்டாதிருஷ்டே ஹிருஷ்டா ஹிருஷ்டே விஷன்னா ஸ்யாத் விஷன்னாஸ்தே பிரியே பிரியா பதிவிரதா பவேத் தேவி சதா பதி தைஷினி ஏகரூபா பவேத் புண்ணியா சம்பத்சூ ச விபத்சு ச விகிருதிம் ஸ்வாத்மன க்வாபி ந குர்யாத் தைரியதாரிணி சர்ப்பிர் லவண தைலாரி க்ஷயேபி ச பதிவிரதா பதிம் நாஸ்தி தின ப்ரூயாத் தாயாஹேஷு தாயாசேஷு ந யோஜயேத் விதேர் விஷ்ணோர்ஹராத்வாபி பதிரேகோதிகோ மதஹ பதிவிரதாயா தேவேஷி சுபதி சிவ ஏவ ச வ்ரதோபவாச நியமம் பதிமுல்லங்கயாச்சரேத் ஆயுஷ்யம் ஹரதே பர்த்துர் மிருதா நிரயமிருச்சதி உக்தா பிரத்யுத்தரம் தத்யாத் யானாரி க்ரோததத்பரா சரமாஜாயதே கிராமே ஸ்ருகாளி நிர்ஜனே வனே உச்சாசனம் ந சேவேத ந வ்ரஜேத் துஷ்டசன்னிதௌ ரஜகாதர வாக்கியானி வதேன்னாரீ பதிம் க்வசித் அவவாதம் ந ப்ரூயாத் கலஹம் தூரதஸ்தியஜேத் குருநாம் சந்நிதௌ க்வாபி நோச்சை ப்ரூயா ந வைஹதேத் பாஹ்யாதாயாந்தமாலோக்ய ஸ்வரிதாஞ்சலசாசனைஹி ஸ்வரிதான்ன ஜலாசனைஹி தாம்பூலைர்வசனைஶ்சாபி பாதசம்வாஹனாதிபிஹி तथैव चाटुवचनैः स्वेदसन्नोदनैः परैः या प्रियं प्रीणयेत् प्रीता त्रिलोकी प्रीणतातया मितं ददाति जनको मितं भ्राता मितं सुतः अमितस्य हि दातारं भर्तारं पूजयेत् सदा भर्ता देवो गुरुर्भर्ता धर्मतीर्थव्रतानि च तस्मात् सर्वं परित्यज्य पतिमेकं समर्चयेत् या भर्तारं परित्यज्य रहश्चरति दुर्मतिः उलूकी जायते क्रूरा वृक्षकोटरशायिनी ताडिता ताडितुं चेच्छेत् सा व्याघ्री वृषदंशिका कटाक्षयति यान्यं वै केकराक्षी तु सा भवेत् या भर्तारं परित्यज्य मिष्टम् अश्नाति केवलं ग्रामे वा सूकरी भूयात् वल्गुर्वापि सविद्भुजा या सुकृत्य प्रियं ब्रूयान् मूका सा जायते खलु या सपत्नी सदेर्ष्येत दुर्भगा सा पुनः पुनः दृष्टिं विलुप्य भर्तुर्या कञ्चिदन्यं समीक्षते काना च विमुखी चापि कुरूपापी च जायते जीवहीनो यया यथा देह क्षणादाशु चितामृजेत् भर्तृहीना तथा योषित् सुस्नाता विचिचिः सदा साधन्या जननी लोके स धन्यो जनकः पिता धन्यस्य च पतिर्यस्य गृहे देवी पतिव्रता पितृवंश्या मातृवंश्याः पतिवंश्यास्त्रयस्त्रयः पतिव्रताया पुण्येन स्वर्गे सौख्यानि भुञ्जते शीलभङ्गेन दुर्वृत्ताः पातयन्ति कुलत्रयम् पितर्मातुस्तथा पत्युर्यहामुत्रापि दुःखिताः पतिव्रतायाचरणो यत्र यत्र स्पृशेद्भुवम् तत्र तत्र भवेत् साहि पापहन्त्री सुपावनी विभुः पतिव्रता स्पर्शम् कुरुते भानुमानपि सोमो गन्धवहश्चापि स्वपावित्र्याय नान्यथा आपः पतिव्रता स्पर्शम् अभिलष्यन्ति सर्वदा अद्य जाड्यविनाशो नो जातस्त्वद्यान्यपावनाः भार्यामूलम् गृहस्थास्य भार्यामूलम् सुखस्य च भार्याम् धर्मफलावाप्ति भार्याम् सन्तानवृद्धये गृहे गृहेण किम् नार्यो रूपलावण्यगर्विताः परम् विश्वेशभक्त्यैव लभ्यते स्त्रीपतिव्रता परलोकस्त्वयम् लोको जीयते भार्यया द्वयम् देवपितृदितीज्यादि नाभार्यकर्म चार्हति गृहस्थस्स हि विज्ञेयो यस्य गेहे पतिव्रता ग्रस्यतेऽन्यान् प्रतिदिनम् राक्षस्या जरया यथा यथा गङ्गावगाहेन शरीरम् पावनम् भवेत् तथा पतिव्रताम् दृष्ट्वा सकलम् पावनम् भवेत् न गङ्गाया तया तथा भेदो या नारी पतिदेवताम् उमाशिवसमौ साक्षात् तस्मात्तौ पूजयेद्भुतः तारः पतिश्रुतिर्नारी क्षमा सा स्वयम् तपः फलम् पतिः सत्क्रिया सा धन्यौ तौ दम्पती शिवे एवम् पतिव्रता धर्मो वर्णितस्ते गिरीन्द्रजे तद्भेदाम् शृणु सुप्रीत्या सावधानतयाद्य मे चतुर्विधास्ता कथिताः नार्यो देवी पतिव्रता उत्तमादिविभेदेन स्मरताम् पापहारिकाः उत्तमा मध्यमा चैव निकृष्टादि निकृष्टिका ब्रुवे तासाम् लक्षणानि सावधानतया शृणु स्वप्नेऽपि यन्मनो नित्यम् स्वपतिम् पश्यति ध्रुवम् नान्यम् परपतिम् भद्रे उत्तमा सा प्रकीर्तिता या पितृभ्रातसुतवत् परम् पश्यति सद्धिया मध्यमा सा हि कथिता शैलजे वै पतिव्रता बुद्धा स्वधर्मम् मनसा व्यभिचारम् करोति न निकृष्टा कथिता सा हि सुचरित्रा च पार्वती पत्युकुलस्य च भयाद् व्यभिचारम् करोति न पतिव्रता धमा सा हि कथिता पूर्वसूरिभिः चतुर्विधा अपि शिवे पापहन्त्रिः पतिव्रताः पावना सर्वलोकानाम् इहामुत्रापि हर्षिताः पातिव्रत्यप्रभावेन अत्रि श्रिया त्रिसुरार्थनात् जीवितो विप्रयेको हि मृतो वाराहशापतः एवम् ज्ञात्वा शिवे नित्यम् कर्तव्यम् पतिसेवनम् त्वया शैलात्मजे प्रीत्या सर्वकामप्रदम् सदा जगदम्बा महेशि त्वम् शिवः साक्षात् पतिस्तव तव स्मरणतो नार्यो भवन्ति हि पतिव्रताः त्वदग्रे कथनेनानेन किम् देवि प्रयोजनम् तथापि कथितम् मेद्य जगदाचारतः शिवे ब्रह्मोवाच इत्यक्त्वा विररामासो विजस्त्री सुप्रणम्यताम् शिवामुदमतिप्राप पार्वती शङ्करप्रिया इति श्रीशिवमहापुराणे द्वितीयायाम् रुद्रसंहितायाम् तृतीये पार्वतीखण्डे पतिव्रता धर्मवर्णनम् नाम चतुःपञ्चाशत्तमोऽध्यायः ओम् पार्वतीखण्डतिल् 54वद् अध्यायम् पूर्ति ओम्
3: ओम् नमः शिवाय।
1: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பிரசன்டட் பை சுவாமி ஸ்ரீ பிரத்யக் போதானந்தஜி மகாராஜ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
2: கணாலாஹம் த்வா கணபதி கும் ஹவாவஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தவம்.

0: அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி யதா.
1: ஓம் நமசிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program is Stories for Children. In this, you are about to listen Story of Saint Manika Vasagar, Part 1, presented by ஸ்ரீ ஆவுடையார் கோவில் கணேஷ். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
4: திருச்சிற்றம்பலம். ஹாய் சில்ட்ரன், டுடே ஐ எம் கோயிங் டு டெல் யூ த ஸ்டோரி ஆஃப் செயின்ட் மாணிக்க வாசகர். திருவாத ஊரர் வாஸ் பார்ன் இன் அ ஸ்மால் வில்லேஜ் நோன் அஸ் வாதவூர் நியர் மதுரை. மதுரை இஸ் தி கேபிட்டல் சிட்டி ஆஃப் பாண்டியா கிங்ஸ். யூனோ, இன் ஏன்சியன் தமிழ்நாடு வி ஹேட் சோழா, சேரா அண்ட் பாண்டியாஸ். மதுரை வாஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் பாண்டியா கிங்டம். மதுரை இஸ் ஆல்சோ த பிளேஸ் வேர் வி ஹாவ் த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டெம்பிள். மதுரை இஸ் த பிளேஸ் வேர் லார்ட் சிவா ஹாஸ் பர்ஃபார்ம்ட் இஸ் டிவைன் மிரக்கிள்ஸ். வி ஆல்சோ கால் தம் ஆஸ்

ஆதாம் பரஸ்வாத்துவாயோமாதிபாயம் சரிஷ்யானந்தி கிதுரேதாய சாத.

சந்ததி பிரச்சனிவரோதிமே ஐந்தாக்கம் பிரம்மணம் நிஸ்வே தேவாதிபிம் சிதர்வே.

சித்தமலம் அறிவித்து சிவத்தை கொடுக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுடைய பரம கருணையினாலே 14வது பாடலாக ஒரு மிகச்சிறந்த சரித்திரத்தை நம்ம காணப்போகிறோம். காதார் குழையாட பைம்போன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப்புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளாம ஆபாடி சோதித்திரம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திரம்பாடி அந்தமாம் ஆபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடேலோர் எம்பாவா என்று நாம் இன்றைக்கு இந்த சிறப்பான ஒரு பதிகத்தை பார்க்கிறோம். நேற்றைக்கே ஒரு கோடி காட்டினேன். இந்த பாடலிலேயும் ருத்ர பசுபதி நாயனாருடைய சரித்திரத்தை பார்க்க முடியும். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப்புனல் ஆடி என்று சொல்லும்படியாக பெரும்புனல் நீத்தம் மலர் தடம்பனை வயல் புகு பொன்னின நாட்டிலே கரையில் கம்பலை புள்ளொலி கரங்கிட மருங்கு பிரசமன் சுரும்பு அரைந்திட கருவரால் பிறளும் நிறை நெடுங்கயல் நீரிடை நெடுங்கயல் நீரிடை நெருப்பெழுந்தனைய விரை நெகிழ்ந்த செங்கமலமென் பொய்கையுள் மேவி என்று சொல்லும்படியாக சீதப்புனல் ஆடி என்று பொய்கைக்கு உள்ளே கழுத்தளவு நீரிலே நின்று ருத்ரத்தை தினமும் செய்ததாக சொல்லியதாக ருத்ர பசுபதி நாயனாருடைய சரித்திரம் சொல்லப்படும். அவர் சொன்னார் அந்த பொய்கைக்குள்ளே கழுத்தளவிலே இருந்தார் என்பது ஒன்று சீதப்புனல் ஆடி. யாரை சொன்னார்? சிற்றம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதித்திரம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திரம்பாடி அந்தமாமா பாடி பேதித்த நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி என்று இவர் பாடுவது யாரை? பொய்கைக்குள்ளே நின்று யாரை பாடுகிறார்? சிற்றம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருளாமா பாடி. நாம் எல்லோருக்கும் கண்ணிலே காட்சி கொடுக்கும்படியாக உருவமாக காட்சி கொடுக்கக்கூடிய இறைவன் அங்கே சிற்றம்பலத்திலே நடமாடி கொண்டிருக்கின்றான். அந்த சிற்றம்பலம் அது சொல்லக்கூடியது என்ன? வேத பொருள். வேதத்தினுடைய பொருளாக சிற்றம்பலம் இருக்கிறது. சிற்றம்பலம் ஒரு உருவம். அது எதை சொல்லுகிறது? வேத பொருளை சொல்லுகிறது. அந்த பொருள் என்னமாக ஆகியிருக்கிறது? பஞ்சாட்சர மந்திரம் ருத்ரம் என்று சொல்லக்கூடியது மூன்று வேதங்கள். அந்த திரிவேதத்திலே நடுவிலே இருக்கக்கூடிய யஜுர்வேதம், அதிலே இருக்கக்கூடிய நடுவிலே இருக்கக்கூடிய ருத்ரம், ருத்ரத்தின் நடுவிலே இருக்கக்கூடிய நம சிவாய சே சிவதராய சே என்று சொல்லும்படியாக நம்ம ஒரு மிக உயர்ந்த விலை உயர்ந்த வைரத்தை எப்படி ஒரு நல்ல துணியிலே சுற்றி அது ஒரு பேழையிலே வைத்து அது ஒரு பெரிய அலமாரியிலே வைத்து அந்த அலமாரி ஒரு நல்ல நம்முடைய இல்லத்திலேயே பாதுகாப்பான இடத்திலே இருக்கும்படியாக நாம் ஒரு அறையிலே வைப்போமோ அதே போலத்தான் நமசிவாயே என்கின்ற இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை மிகச்சிறந்த வைரம் போலே இருக்கக்கூடிய ரத்னமாக இருக்கக்கூடிய மந்திரத்தை இப்படி நடுவிலே மூன்று வேதங்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய நடுவேதமாக இருக்கக்கூடிய யஜுர்வேதம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய ருத்ரம், ருத்ரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சாட்சர மந்திரமாக வைத்தார்கள். வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாபாடி. வேதத்தினுடைய பொருள் என்ன? இருக்கு மந்திரம் ஈசனையே தொழும் கருத்தினை உன்னார் கண் மனவரே என்று பாடுவார். அப்படி இந்த ருக்கு முதலான வேத மந்திரங்களை எல்லாம் யாரை சொல்லுகின்றது? சிவகேவ கேவலகா சிவங்கரகா, சிவன் ஒருவனே பரமாத்மா, அவன் ஒருவனே பரம்பொருள் என்று எவை சொல்லுகின்றனவோ அந்த வேத பொருளை இவர் சொன்னார். எப்படி சொன்னார்? காதல் அருமறை பயனாகிய ருத்திரம் அதனை இது

0: ஒருமுறை பயனாகிய ருத்திரம் அதனை வறுமுறை பெரும் பகலும் எல்லியும் பகலும் எல்லியும் வழுவாமே காலையும் மாலையும் சொல்லி வருகின்றாராம். உரையில் விரவி வருவான் ருத்ரநாதன் என்று பாடுவாரே, அதே போல எல்லியும் மாலையும் காலையும் பகலுமாக நம்முடைய உரையிலே அதுதான் வர வேண்டும். அந்த ருத்ரம் என்று சொல்லக்கூடியது அருமறை பயன், அத வேத பொருள். அதனை இருக்கக்கூடியது பஞ்சாட்சரந்திரம் காதல் அன்பர்தம் அருந்தவ பெருமையும் கலந்த வேதிய மந்திர நியதியின் மிகுதியும் விரும்பி ஆதி நாயகர் அமர்ந்து அருள் செய்ய என்று சொல்லும்படியாக இவர் தினமும் பொய்கையிலே கழுத்து அளவி நீரிலே நின்று இறைவனை ருத்ரத்தாலே துதித்தார். இதுதான் இவருடைய சரித்திரம். இந்த சரித்திரத்தை நாம் இங்கே பார்க்க முடியும். இது சுருக்கமான சரித்திரம். அடுத்த மிகச்சிறந்த சரித்திரத்தை ஒன்றை பார்க்கிறோம். ஒரு சரித்திரம் இல்லை, ரெண்டு. ஸ்வீட்டு கொடுக்குறாங்க, ஒரு ஸ்வீட்டு கொடுத்தா போதும்னு சொல்லிடுவோமா என்ன? ரெண்டாவது ஸ்வீட்டு கொடுத்தா என்ன? இன்னொரு இனி போடு மாட்டமா, இன்னொரு தடவை போடு. அதே போலத்தான் இன்னொரு அருமையான ஒரு சரித்திரத்தையும் பார்க்கிறோம். தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்று சொல்லும்படியாக தில்லையிலே ஆரம்பித்தார். தில்லையிலே இருக்கக்கூடிய அடுத்த சரித்திரத்தை பார்க்கிறோம். இதுக்கு ரொம்ப பொருத்தமாக வரக்கூடிய சரித்திரம் சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி என்று சொல்லும்படியாக சிற்றம்பலம், தில்லை சிற்றம்பலம், அந்த தில்லை சிற்றம்பலத்திலே நடந்த சரித்திரத்தை நம்ம பார்க்கிறோம். சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி என்று சொல்லும்படியாக அப்பொருள் ஆமாபாடி என்று இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு பொருளாக இருக்கப்பட்டதை நம்ம இங்கே பார்க்கிறோம். திருநீலகண்ட குயவன் என்று சொல்லக்கூடிய அவருடைய சரித்திரத்தை. சிற்றம்பலம் பாடி என்ன, இங்கே பாடும் பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்வார் இவருடைய சரித்திரத்துல, சைவ மெய் திருவின் சார்வே பொருளென சாரு நீரார், வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி, வேத நெறி தழைத்தோங்க மிகு செய்வ துறை விளங்க. சேக்கிழார் பெருமான் சம்பந்தரை பற்றி சொல்லும் பொழுது ஆரம்பிப்பார். வேதம் இருக்கிறது, வேதங்கள் என்ன சொல்லுகின்றன, எவ்வளவோ விஷயம் சொல்லும். இதுதான் பரமாத்மா என்று பிரஜாபதியை சொல்லும், இந்திரனை சொல்லும், ருத்ரனை சொல்லும், விஷ்ணுவை சொல்லும், அக்னியை சொல்லும், எல்லாவற்றையும் சொல்லும். இதுல யாரு பரம்பொருள், எல்லாரையும் பரம்பொருள் என்று சொல்லும் பொழுது யாரு பரம்பொருள் என்று திகைத்து நிற்பவருக்கு ஒரு தெளிவு கொடுக்க வேண்டாமா? அந்த தெளிவு சைவம் கொடுக்கின்றது. சிவனே பரம்பொருள், சிவையேவ கேவலகா சிவங்கரகா என்று சொல்வதைப் போலவே இவனே பரம்பொருள் என்று சொல்லி காட்டுகிறது. சைவ மெய் திருவின் சார்வே பொருளென சாரு நீரார். வேதம் படித்திருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை, வேதத்தினுடைய பயன், வேதத்தினுடைய பொருள் சைவம், சைவத்தினுடைய பயன் அந்த சிவபெருமான் என்று சொல்லும்படியாக இருக்க வேண்டும். வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி. வேதம் தெரிந்தால் மட்டுமல்ல அந்த வேதத்தினுடைய பொருளாக இருக்கப்பட்டது எது? இந்த சைவம் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை இங்கு சொல்லுவ, சைவமை திருவின் சார்வே பொருளன சாரு நீரார். யார்? திருநீலகண்ட குயவனார். இவர் அதுதான் முக்கியமானது, சைவமே மிகச் சிறந்தது என்று தெரிந்து கொண்டு அதை சார்ந்திருக்கின்றாராம். அப்படி இருக்கக்கூடியவர் இங்கு வந்தார். வேதியர் தில்லைமூதூர் வெட்கோவர் குலத்து வந்தார், மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தை ஆதியும் முடிவும் இல்ல அற்புத தனி கூத்தாடும் நாதனார் கழல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார். இங்க அப்படியே இந்த பொருத்தமா வரும். என்ன? சீத புனலாடி, அங்கே புனல் இருக்கிறது சிற்றம்பலத்துல. சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாபாடி. சிற்றம்பலம் பாடி தில்லை சிற்றம்பலத்திலே உதித்திருக்கிறார். வேதியர் தில்லை மூதூர் வெட்கோவர் குலத்து வந்தார், தில்லை மூதூரிலே வந்து அவதரித்திருக்கிறார். வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாபாடி, சைவ மெய்த்திருவின் சார்வே பொருளென சாறு நீர்வார். அது மட்டுமல்ல ஆதியும் முடிவும் என்ன அற்புத தனி கூத்தாடும் நாதனார் கழல்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார் என்று வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமாபாடி, சோதித்திரம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதித்திரம்பாடி, அதே இங்கு பார்க்கலாம். ஆதியும் முடிவும் இல்ல அற்புத தனி கூத்தாடும் நாடகனார் கலர்கள் வாழ்த்தி வழிபடும் நலத்தின் மிக்கார். ஆதித்திரம்பாடி அந்தமா மாபாடி பேதித்திறமை வளர்த்தெடுத்த பெய்வளதன் பாதத்திரம்பாடி என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடியவர். இல்ல இன்னொரு பொருத்தம், காதார் குளையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல் ஆடி. இது அதிகமாக விளக்க வேண்டாம். இந்த இடத்துல சொல்லக்கூடியது என்னன்னா, செக்குலர் வார்த்தையிலே சொல்லிவிடுகிறேன், இளமை மீதூர இன்பத் துறையினில் எளியர் ஆனார். இது சரித்திரம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அவர் தாசி வீட்டுக்கு சென்று வந்தார், தவறு செய்தார் என்பதை மிக அழகாக ஒரு வார்த்தையில சொல்லிட்டார். இளமை மீதூர இன்பத் துறையினில் எளியர் ஆனார். இத சொல்லக்கூடியதுதான் காதார் குளையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீதப்புனல் ஆடி. இத வந்து நீங்களே பொருத்தி பார்த்துக் கொள்ளவும். அடுத்தது, பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளவன் பாதத்திரம்பாடி. இதுல என்ன சிறப்புன்னா, இறைவன் சில இடத்துலதான் ஒரு முறைக்கு இருமுறை போறார். அடியவர் வீட்டுக்கு ஒரு தடவை போனார், அப்பவே அந்த கதை முடிஞ்சு போச்சுன்னு இல்ல, ஒரு தடவை போனார், ரெண்டாவது தடவையும் போறார், அடுத்த தடவையும் போகிறார். இப்ப ரெண்டு முறை போகக்கூடியதெல்லாம் இறைவன் பல திருவிளையாடல இப்படி பண்ணுவார், விளையாட்டு காண்பிப்பார். இங்கே ஒரு முறை இறைவன் சென்றார், மறுமுறை அருளோடு சென்றார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும், சக்தியோடு சென்றார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கே எப்படி வரும், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பைவளதன் பாதத்திரம்பாடி என்று எம்பெருமானையும் எம்பெருமானுடைய அருள் திறமாக அருட்சக்தியாக இருக்கப்பட்ட அம்பிகையும் சொல்வதை போலவே இருக்கும். இடும்பலி பாத்திரம் ஏந்து கையராய் நடந்து வெட்கோவர் தம் மனையில் நன்னினார் என்று சொல்லும்படியாக, அது பலியேற்றுக் கொள்வதை போலவே அப்படி பிச்சை பாத்திரத்தோட போறாரா, நடந்து அங்கே போனார். யாருக்கு, அவரை பார்ப்பதற்காக செல்லுகின்றார். பார்த்தவர், இவர் என்ன செய்கிறார், இவருடைய தொண்டு என்ன, எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக தொண்டு செய்கிறார்கள். இவர் திருநீலகண்ட நாயனார் இங்கே எல்லோருக்கும் பிச்சை பாத்திரத்தை கொடுக்கக்கூடியது செய்கிறார். ஏன், இவர் வந்திருக்கக்கூடியது குயவர் குலத்திலே அவதரித்தார். இறைவனுக்கு இப்படித்தான், நான் அதுதான் ரெண்டு சரித்திரம் இங்கே எடுத்துக்கொள்கிறேன், ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். ருத்ரத்தாலேதான், அதாவது வேதத்தினாலேதான் இறைவனை வழிபட்டால் இறைவன் அருள் செய்வான் என்பது கிடையாது. தயவு செய்து அப்படி நினைத்துக் கொள்ள வேண்டாம். அப்படி பூஜை செய்ய வேண்டும், ருத்ரன் சொல்ல வேண்டும், வேதம் சொல்ல வேண்டும், தோத்திரம் செல்ல வேண்டும், எனக்கு சொல்ல தெரியலையே, அதனால நான் இறைவனை அடைய மாட்டோனேயோ என்று யாருமே கவலை நினைக்க வேண்டாம். ருத்ர பசுபதி நாயனாரும் இறைவனை அடைந்தார், வேற ஒண்ணுமே பண்ணல, தினமும் ருத்ரத்தை பொய்கையிலே நின்று கொண்டு சொன்னார், முடிஞ்சு போச்சு. ஆனா அது ஒன்றுமே தெரியாதவர் அதை பற்றியே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, தன்னுடைய குல தொழிலை செய்து வந்தார், அதிலே இறைவனுடைய அடியவருக்கு தொண்டு செய்தார். என்ன, இவர் குயவனார், மற்ற பாத்திரங்கள் செய்கிறார். செய்யும் பொழுது மண்ணிலே பலி பாத்திரமாக பிச்சை பாத்திரமாக திருவோடு செய்து அடியவர்களுக்கு கொடுக்கிறார். அவரவர்கள், இதுக்கு முதலே நம்ம இளையான்குடி மாறனாயனார் பார்த்தோம், அவர் என்ன வேதம் சொன்னாரா என்ன, கிடையாது. தன்னுடைய குலத்திலே வேளாண் குலத்திலே வந்தவர், அவர் அன்னமிட்டார், அன்னதானம் செய்தார் அடியவருக்கு, மகேஸ்வர பூஜை தினமும் செய்து வந்தார். அதுதான் இங்க, அவரவருக்கு என்ன தெரியுமோ என்ன முடியுமோ அதை இறை அடியவருக்கு செய்ய வேண்டும். நான் இது பண்ணாதான் இறைவனை அடைவேன்னு கிடையாது, நீங்கள் எது வேணுமானாலும் செய்யலாம். இன்னொரு நாயனாரை பார்க்கிறோம், மீன், எரிபத்த நாயனார், மீன், அவர் வலைஞர் குடத்திலே பிறந்தவர், தினமும் மீனை ஒரு மீனை எடுத்து இறைவனுக்கு இட்டார், அவ்வளவுதான், அந்த கடலிலேயே மீண்டு விடுகிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இன்னொருத்தர் சூதியிலே கவர்ந்த பொருளை கொண்டு இறைவனுக்கு அடியவருக்கு செய்கின்றார். இதுதான் செய்ய வேணும் என்பது கிடையாது, இறைவனுடைய அடியவருக்கு இறைவனுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும். நமக்கு என்ன தெரியுமோ என்ன அதை விடாது செய்ய வேண்டும், அதுதான் முக்கியம். அது சிறப்பு, இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு என்று இறைவனுடைய அடியவருக்கு செல்ல வேண்டும், அதுதான் முக்கியமான விஷயம். இங்க இவர் திருத்தொண்டாக திருவோடு கொடுக்கக்கூடியவராக எல்லாருக்கும் கொடுத்து வந்தார். திருநீலகண்டம், திருநீலகண்டம் என்று அந்த இறைவனுடைய திருநீலகண்ட சிறப்பை சொன்ன காரணத்தினாலே திருநீலகண்டத்து குயவனாராக ஆனார். அந்த அடியவர் வருகிறார், வந்த பொழுது திருவோடு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். இல்ல, என்னிடத்திலேயே இருக்கிறது, உன்னிடத்திலே இதை வைத்துக்கொள், நான் வந்து மீண்டும் வாங்கிக் கொள்ளுகிறேன் என்று அவர் செல்லுகின்றார். அந்த ஓட்டை மறைத்த கழ்வனார், ஓடு வாங்கும் கழ்வனார். இவர் எதை எதத்தை தான் திருடுறார்னு கிடையாது, இவர் இங்க இந்த சொல்லும் பொழுது ஓட்டையும் திருடினார், எது, திருவோடு, அதையும் திருடக்கூடியதாக இறைவன் திருடினார் கழ்வர் என்று இந்த இடத்துல சேக்கிழார் பெருமான் பாடுவார். அந்த எம்பெருமான் ஆனா அதே வார்த்தையில் என்னன்னு சொல்வார், கொடுமை இல்லான்னு சேக்கிழார் சொல்லுவார். மீண்டும் வருகிறார், வரவேற்று உபசரிக்கிறார்கள். இங்க ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல வேண்டும், இன்பத்துறையில் எளிது மீதூர இன்பத்துறையில் எளியர் ஆனார் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப இதை தெரிந்த மனைவியார் கோபிக்க அவர் ஊடலை கோபத்தை தணிப்பதற்காக போகிறார். அவர் எம்மை தோன்ற தீண்டவீராகில் திருநீலகண்டம் என்று சொல்லுகிறார் அம்மையார். சொன்ன உடனே எம்மை என்று சொன்னதனால் உம்மை மட்டுமல்ல, நான் எந்த மாதரையும் மனத்தினாலேயும் தொடமாட்டேன். அங்கேதான் இங்கே பெரியார் என்று பாடுவர் சேக்கிழார் பெருமான் அவரை சொல்லும் பொழுது, எம்மை என்றதனால் மற்ற மாதரார் தம்மையும் என்ற மனத்தினும் தீண்டேன், பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி என்று அப்படியே பெரியவர் அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டார். ஆனால் உணர்ந்த பொழுது இனிமே நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று பச்சாதாபப்பட்டு மாற்றிக் கொள்ளுகிறாரே, அப்பொழுது அது பெரியவர் ஆனார். மனத்தினாலேயும் யாரையும் அவர் தீண்டவில்லை என்றார். ஆனா இவர்கள் குடித்தனம் செய்கிறார்கள், ரெண்டு பேருமே யாருக்கும் தெரியாதபடியாக குடித்தனம் செய்கிறார்கள். இந்த இவருடைய அன்பை, இவரை ஆட்கொள்ள வேண்டும் என்கின்ற தன்னுடைய கருணையை காட்டுவதற்காகத்தான் இறைவன் வந்தார், திருவோட்டை கொடுத்தார், அதை மறைத்தார், மீண்டும் வந்தார். வந்த பொழுது வணங்கி அவர்கள் எல்லாம் வழிபட்டு என்ன வேண்டும்னா, நான் கொடுத்த திருவோடை மீண்டும் கொடுன்னார். சரி அவ்வளவுதானே, கொடுக்கலாம் என்று கண்டால் அங்கே திருவோடு இருந்தா தானே, மறைத்து விட்டார், வைத்ததை வாங்கினார், எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் என்று சொல்ல முடியாத அந்த இடத்துல வைத்து வாங்கிவிட்டார். உடனே வந்து வணங்குகிறார், எம்பெருமானே தயவு செய்து ஒரு தவறுதலாக ஆகிவிட்டது, அந்த ஓடு வைத்திருந்தேன், காணவில்லை, எங்கு மறைந்ததோ தெரியவில்லை, என்னை மன்னிக்க வேண்டும்னார். அவ்வளவுதான் கோபிக்கிறாரா அந்த வேதியர், எம்பெருமான் கோபிக்கிறார், நான் அவ்வளவு சொல்லி கொடுத்திருக்கிறேன், மிகச்சிறந்த திருவோடு என்னுடையதை, நீ அதை மறைத்து விட்டாய், நீ திருடி விட்டாய். நல்ல சத்தியமா நான் திருடவில்லை ஐயா, எனக்கு அது கிடையாது, இந்த திருவோடல்ல, பொன்னினாலேயும் கூட உமக்கு திருவோடு செய்து வருகிறேன், கிடையாது, எனக்கு என் திருவோடுதான் வேணும். எம்பெருமான் அங்கே நிற்கிறார், என்னிடத்திலே இல்லை ஐயா, மறைந்து விட்டது, எனக்கு தெரியவில்லை, நான் திருடவில்லை, அப்படின்னா சத்தியம் பண்ணி கொடு. சரி சத்தியம் செய்கிறேன், கிடையாது, உன்னுடைய புதல்வன் மீது போன புதல்வனை அழைத்து வா, புதல்வனை அழைத்து வா, அவனை வைத்து நீ சத்தியம் செய். ஐயா பொய் சீர் புதல்வன் இல்லை, என் செய்கேன் புகழும், எனக்கு புத்திர பெயர் கிடையாது, அது ஓம் விதி. இவர் சொல்ற அது ஓம் விதி, அது மட்டும் எனக்கு கிடையாது, அது பத்தி எனக்கு கவலை கிடையாது. அப்படி என்றால் நீ என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய மனைவியினுடைய கையை பற்றி குளத்திலே மூழ்கி சத்தியம் செய். சரி, ஆனா மனைவியினுடைய கையை பற்றி நான் சத்தியம் செய்ய முடியாது ஐயா, நான் வந்து குளத்திலே மூழ்கி நான் சத்தியம் செய்கிறேன், எங்களில் ஓர் சபதத்தால் உடன் மூழ்க இசைவில்லை, பொங்கு புனல் யான் மூழ்கி தருகின்றேன் போதும், கிடையாது, நீ பொய் சொல்லுகிறாய், நீ வந்து ஏமாற்றுகிறாய், சத்தியம் செய்வதற்கு அஞ்சுகிறாய், அப்படின்னா நீ தான் திருடன், நான் போய் தில்லை 3000 வருடத்தில் அவர்கள் தானே இங்கே சபையாராக இருக்கிறார்கள், அவரிடத்திலே சென்று முறையிடுகின்றேன் என்று முறையிடுகிறார். அவர்கள் கேட்கிறார்கள், ஏன் இவர் திருவோடு கொடுத்தாரா, கொடுத்தார், நீ வாங்கி வைத்தீர்தானே, வாங்கி வைத்தேன், இப்பொழுது எங்கே, இல்லை, திருப்பி கொடும் ஐயா, என்னிடத்துல இல்லை ஐயா, நான் திருடவில்லை, நீ திருடினீரா, நான் திருடவில்லை, எங்கே, இல்லை, இப்ப என்ன சொல்ற, சத்தியம் செய்து கொடு என்று சொன்னார், சத்தியம் செய்து கொடும் ஐயா, என்னிடத்திலே புத்திர பேர் இல்லை, ஆன காரணத்தினாலே புத்திரனை வைத்துக் கொண்டு சத்தியம் செய்ய முடியவில்லை. சரி அடுத்தது என்ன, இவர் இன்னொரு வழியும் சொன்னார், மனைவியினுடைய கையை பிடித்து சத்தியம் செய்து கொடு என்று சொன்னார், பண்ண வைக்கிற சரிதானே, சத்தியம் செய்து கொடும் ஐயா, முடியாது ஐயா, எங்களிடத்திலே என்ன சொல்லுவது, சொல்ல தெரியவில்லை, சொல்ல முடியவில்லை, இவர் செய்த தவறு அவரை சொல்ல வைக்கவில்லை. ஐயா பெரியவர் சொல்வது, இந்த வேதியர் சொல்வது சரியாக இருக்கிறது, அவர் உன்னுடைய மனைவியினுடைய கையை பிடித்து குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து கொடு என்று சொல்லுகிறார், நீ எடுக்கவில்லை என்று சொன்னால், திருடவில்லை என்று சொன்னால் சத்தியம் செய்து கொடும், அவ்வளவுதானே. அப்பொழுது சொல்லுகிறார் இறைவன், இங்கே விளையாட்டு திருளையாட்டு என்ன என்று கேட்டால், ஒருவருடைய குற்றத்தை எடுக்க வேண்டும், எனக்கு இப்போ வயிற்று வலியாக இருக்கிறது, நல்ல சாப்பாடும் இருக்கிறது, சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்றால் அஜீரணமாக இருந்தாலும் கூட அந்த அஜீரண குறை அல்லது வயிற்று வலியை நான் நீக்கிக் கொள்ள வேண்டும், நான் நீக்கின பொழுதுதான் இந்த பஞ்சபட்ச பரமான்னமா இருந்தாலும் என்னால சாப்பிட முடியும், எனக்கு ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையை நான் நீக்க வேண்டும், எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பொருள் குறையில்லாத பொருள், மாசு அறிவில்லாத பொருளாக இருக்க வேண்டும், நம்மை தரும் பொழுது குற்றமில்லாத நம்மை தர வேண்டும், எம்பெருமான் நம்முடைய குற்றங்கள் நீக்கி எடுத்துக் கொள்ளுகிறான், இங்கேதான் முக்கியமான அந்த வார்த்தை, பேதித்து நம்மை வளர்த்து எடுத்து பெய்வளைதன் பாதத்திரம்பாடி, பெய்வளை என்றால் இந்த இடத்துல அம்பிகை மட்டும் இல்ல, அருட்சக்தி, அருளது சக்தியாகும் அறன் தனக்கு, சிவஞான சித்தியார் சொல்லுவார், என்ன செய்கின்றார், பேதித்து நம்மை வளர்த்து எடுத்து இந்த குற்றங்களை தங்கள் மலங்கழுவார் வந்து சாரதலினார் என்று பார்த்தோமே நேற்றைக்கு, அதே போலத்தான் தங் நம்முடைய குற்றத்தை எல்லாம் நீக்கி நம்மை ஆட்கொள்ளுகின்றான் கோதில் பெருமான், எம்பெருமான் நம்முடைய குற்றத்தை நீக்குகிறான், இவர் செய்த குற்றத்தை அந்த பச்சாதாபப்பட வேண்டும் என்பதற்காக எல்லோருக்கும் தெரிவதற்காக இந்த நாடகம் ஆடினான். அப்பொழுது சொல்லுகிறார் என்ன நடந்தது என்று ஆச்சரியப்படுகிறார்கள், சின்ன வயதிலிருந்து இவ்வளவு வரை அப்படி இருந்தீர்களா என்று சொல்ல, அந்த கோல் இருக்கிறதே சுற்றக்கூடிய கோல், அதனை பிடித்து கொண்டு, அதாவது பானை வனைய பயன்படக்கூடிய அந்த கோலை பிடித்து கொண்டு இருவரும் அந்த குளத்திலே, தில்லையிலே இருக்கக்கூடிய குளத்திலே மூழ்கி எழுகின்றார்கள். வேதியர் காணவில்லை, அந்த இடத்திலே கூடாமை பாரோர் கேட்க பண்டுதம் செய்கை சொல்கி மூழ்கினார் பழுதிலாதார் எம்பெருமான். இங்கே அவரை பேதித்து நம்மை வளர்த்து எடுத்தான். எங்கிருந்து? திருக்குளத்திற்குள்ளே எடுத்து எடுக்கின்றான். எழும் பொழுது மீண்டும் அந்த இளமை, எந்த வயதிலே அவர் அந்த தவறு செய்து சபதம் செய்தாரோ அந்த இளமை வயதிற்கு மீண்டும் கொண்டு வந்தானா? பாதத்திரம்பாடி என்று அந்த அம்பிகையோடு இறைவனை சினைவிடை பாகர் மேவும் திருப்புலிச்சுரத்து முன்னர் நனைமலர் சோலைவாவி நன்னித்தாம் உண்மை காப்பார் என்று அந்த உள்ளே இருக்கக்கூடிய பொய்கையிலே மூழ்கி இருவரும் எழும் பொழுது மீண்டும் அவருக்கு அவர்களுக்கு இளமை வந்தது. இறைவன் காட்சி கொடுத்தான். துண்ணிய விசும்பினோடு துணையுடன் விடைமேற் கண்டார் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் சக்தியோடு தோன்றி இவருக்கு அருள் செய்தான் என்கின்ற மிகப்பெரிய சரித்திரத்தை பார்க்கிறோம். இங்கே சொல்லக்கூடியது ஒரு முக்கியமான கருத்து மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். வேதமோ அல்லது பூஜையோ இது மட்டும் பண்ணினால்தான் இந்த வழியிலேதான் இறைவனை அடைய முடியும் என்பது கிடையாது. இறைவனை அடைவதற்கு எத்தனையோ வழிகள், நாம் செய்யக்கூடிய எந்த வழியும் இறை வழி, இது இதற்காக என்று நினைத்தால் எல்லா செயலுமே புண்ணிய செயலாக மாறுகின்றன. புண்ணிய செயலாக திருநாளை போவார் அவருடைய குலத்திற்கு உதித்த தன்மையிலே செய்தார், ருத்ரபசுபதி நாயனார் அவருடைய குலத்திற்கு உதித்த தன்மையிலே செய்தார், கண்ணப்ப நாயனார் அவருடைய குலத்திலே உதித்த தன்மையிலே செய்தார். நம்முடைய குலத்திலே அல்லது நம்முடைய தன்மைக்கு, நம்முடைய மனத்தன்மைக்கு எது ஒக்குமோ அந்த தன்மைக்கு இறைவனுடைய திருத்தொண்டு ஆற்ற வேண்டும். அது முக்கியம், திருத்தொண்டு ஆற்ற வேண்டும். இது ஒரு கருத்து. மற்றொன்று, நம்மை நம்முடைய குற்றங்களை நீக்கி இறைவன் நீக்கி நம்மை ஆட்கொள்ளுகிறான். நம்முடைய குற்றத்தை நாம் உணர்ந்த பொழுது இறைவனே நம்முடைய குற்றத்தை நீக்குவதற்கு சந்தர்ப்பமும் கொடுக்கிறான். நம்முடைய குற்றங்களை எல்லாம் களைந்து மீண்டும் நம்மை ஆட்கொள்ளுகின்றான். கோதிலா நிறைவிலே, நிறைவே என்று சொல்லும்படியாக குணக்குன்றாக இருக்கக்கூடிய குறைவில்லாத எம்பெருமான் நம்முடைய குறைகளையும் நீக்கி ஆட்கொள்ளுகின்றான் என்பதாக ருத்ரபசுபதி நாயனார் மற்றும் திருநீலகண்டத்து குயவ நாயனார் என்று சொல்லக்கூடிய இருவரையும் இந்த பாடலானது சொல்லுகின்றது. நாமும் இறைவனுடைய பாதம் பணிவோம். நம்முடைய குற்றங்களையெல்லாம் அவன் களையட்டும், பேதித்து நம்மை வளர்த்து எடுக்கட்டும் என்று அவனுடைய பாதத்திரம்பாடி அவனை வணங்குகிறோம், போற்றுகிறோம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய. சிவாஷ்டகம்

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நமஹ. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது 12 திருமுறை. தலைப்பு பித்தா திரைசூடி. பாடியிருப்பவர் திரு ஹைதராபாத் பி சிவா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 7 திருமுறை திருவெண்ணெய்நல்லூர் தலத்தில் அருளிய பதிகம் பண்ணிந்தளம், ராகம் மாயாமாளவ கவுளை, தென்னிந்திய இசையிலே 15வது தாய் ராகமாக விளங்கக்கூடிய உன்னதமான ராகம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்ராஸ். தி டைட்டில் இஸ் பிரம்ம தர்க்கஸ்தவா ஆஃப் ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதா, பிரசன்டட் பை டாக்டர் எம் கோகுலகிருஷ்ண ஐயர். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திர ரச்சித பிரம்ம தர்க்கஸ்தவ உச்சாவச்சைருபனிஷத்வசன பிரகாண்டைஹி உன்மீலித்ருதிகணைருபிரம்மணைஷ்ச யத்சாதரம் சமுதிதம் யமினாமுபாஸ்யம் தத் ப்ரஹ்ம சங்கர பவானிதி தர்க்கயாமஹ. யத் ப்ரஹ்ம லக்ஷணதயா ஸ்ருதி சூத்ர சித்தம் தத் காரணத்வம் அனுமோதிதயா சிகாத்யைஹி அத்யாஶ்ரமோபநிஷதாஹரசோதிதானி த்வய்யேவ காரணவசாம்சி ஸமர்ப்பயந்தி. புஷ்பேஷு ஶாஸன புராண கிரோப்யநல்பாஹ த்வம் ப்ரஹ்மணேதர இதி ப்ரதிபாதயந்தி. ஶப்தார்த்தயோரதிகதாததிகைகரூப்யாத் மூலஶ்ருதிரபி ஶிவஸ்வவஶம் நயந்த்யஹ. த்வைபாயனஸ்ஸ பகவானிதிஹாஸரத்னே தர்மாத்மஜே விடபி ரூபகமாததானஹ. ப்ரம்ஹேதி ஶங்கரகிராவ்யபதிஷ்யமூலம் த்வம் ப்ரஹ்ம ஶாஸ்வதமிதி ப்ரகடீசகார. விஷ்ணுர்த்விஜாஶ்ச விஷமாக்ஷ ப்ருதக்க்ருஹீதாஹ வேதஸ்தபோபி ச நசேதன மத்யயோக்யம் வாச்யா ச தத்ஸ்திதி க்ருதி க்வசிதஸ்ய வ்ருத்திஹ. மூலத்வரூபணவசாதிதி நிர்விஷங்கம் சாஹ்யேன க்ருஷ்ண இவ தஸ்ய ஹி ராஜ்ய சித்தௌ ஆஷீர்முகேன முகஜா இவ ச த்வமீஷ. மூலம் கபாலதர நித்யமனுக்ரஹேண தன்மத்ய பாட விஷயஸ்ததசி த்வமேவ. கைராத பர்வணி துரங்கமமேத வ்ருத்தே கைலாச ஷைலகமனேஷதருத்ரியே ச சௌஷுப்திகாதிஷு ச சங்கர பாண்டவேஷு சானுக்ரஹத்வமதிகம் ஹி தவ ப்ரசித்தம். ப்ரத்யக்ஷமேவ பவதானி ஹதா குரூணாம் சேனா ததஸ்து நிஹதா மகவத்சுதேன. யுக்தம் கிமேததிஷாயி யுதிஷ்டிரார்த்தே மூலம் த்வதன்யதிஹ முக்த மிருகாங்க மௌலே. உக்தம் மயைவ நிஹதா இதி ஷௌரிணாயத் தத்ரைவ தோ விஜய ஏவ பரம் நிராஸ்யஹ. சாஹ்யம் ச ஷௌரிரபி யஸ்ய பலேன சக்ரே தேஷாம் மஹேஷ தவ தஸ்ய கதம் நிராசஹ. யத் தேவ தர்ஷிதவதா ஹரிணா ததோக்தம் தத்விஸ்வரூபமபி தாவகமேவ மன்யே. பார்த்தாய நாதி தவதே பரரூப திருஷ்டிம் தேன த்ரிலோசன ததேவ ஹி தர்ஷனீயம். யுக்தம் ததேதத ஏவ ஹி மோக்ஷ தர்மே

அமிர்த கலச வித்யா ஜ்ஞானமுத்ரா கராக்ரே ததத முருக கக்ஷம் சந்திரச்சூடம் த்ரிநேத்ரம் விதுர்த விவித

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம்.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Thiruvam Bavayile moondravathu paadal. Muttanna vennagaiyai munvandu edirilundu en attan aanandan amudan endra alloori thittikka pesuvai vandum kadaidiravai pattudaiyir eechan pala adigir paangudaiyir புத்தடியோம் புன்மை தீர்த்தாட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவா என்று மூன்றாவது பாடல். இதுல மிக அழகான ஒரு வரி வரும், சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. இந்த மணிமாஜகர் அரமனையில இதை எழுதி வைத்திருப்பார்கள். ரொம்ப அற்புதமான வரி. இன்னொரு வகையா சொல்ல போனோம்னா, சித்த அழகு உடையவர்கள்தான் சிவனை பாட முடியும். சித்த அழகு இல்லாதவர்கள் எல்லாம் அவன் பரம்பொருள் இவன் பரம்பொருள் என்று போய் கொண்டு வைப்பார்கள். யாருக்கு சித்த அழகு இருக்கிறதோ, சித்த சுத்தி இருக்கிறதோ, தெளிவான சித்தம் இருக்கிறதோ, அவர்களால தான் சிவபெருமானை பாட முடியும். பலவிதமானது, ரொம்ப அருமையான வார்த்தை இது. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சரி, இந்த பாடலிலே யாரை பார்க்கிறோம்? ரொம்ப அற்புதமா நமக்கெல்லாம் இந்த திருவடியார்களை பற்றிய ஒரு ஞானத்தை முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷனாக முதல்ல ஒருத்தர் கொடுத்தார் தெரியுமா? இறைவனோடு மிகச்சிறந்த நட்பு பாராட்டிய தேன்படிக்கும் அமுதாம் உன் திருப்பாட்டை தினந்தோறும் நான் படிக்கும் போது என்னை நான் அறியேன். நாவன்றோ நாக்குப்பட்டுமா படிக்கும், ஊன் படிக்கும், உளம் படிக்கும், உயிர் படிக்கும், உயிர்க்கு உயிராம் தான் படிக்கும் அனுபவங்கான் தனிக்கருணை பெருந்தகையே என்று பாடுவாரே, அது மாதிரி அப்பேற்பட்ட பாடல்களை நமக்கு கொடுத்த சுந்தரமூர்த்தி பெருமானை பற்றி இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். சுந்தரமூர்த்தி பெருமானை பற்றி சொல்லும் பொழுது, முத்தன்ன வண்ணகையாய் முன்வந்ததிரெழுந்தன், முத்தன்ன வண்ணகையா, இதுல எதெல்லாம் வரும்? அந்த விழிச்சொல் என்று சொல்லுவார்கள் இல்லையா, அழைப்பு சொல், போதனா என்று சொல்லும்படியாக, முத்தன்ன வண்ணகையாய் அபுத்தன்ன முதன் ஆனந்தன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய், பத்துடையீர் ஈசன் படு அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் சித்தம் அழகியார், இப்படி எல்லாம் வரும். இது யார் யார் சொல்றாங்கிறதுல இத்தனையும் பொருத்தமாக இருக்கக்கூடியது சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு. தித்திக்க பேசுவாய், எப்படி அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய், முத்தன்ன வெண்ணகையார் பத்துடையீர், அவர் ஈசன் பழ அடியார், ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர், தோழமை கொண்டவர் பாங்குடையீர், சித்தம் அழகியார், இதோட என்ன சிறப்பு வேணும்? எத்தனையும் பாடக்கூடியவர், அன்பு மிகச்சிறந்ததாக உடையவர். அதனால தான் சிவபெருமான் இதை சிவபிரா சுவாமிகள் சொல்லும் பொழுது சொல்லுவார், அறிந்து செல்வம் உடையானாம் அழகைப்பதியால் தோழமையை கொண்டு ஒரு நட்பு வேணும்னா எப்படி இருக்கணும்? நல்ல அறிவாளி ஒருத்தன் ஃப்ரெண்டா இருக்கணும், பணக்காரன் ஒருத்தன் ஃப்ரெண்டா இருக்கணும். பொருள் ரீதியா கஷ்டம் வரும்போது பணக்காரன் ஹெல்ப் பண்ணுவான். நம்ம வாழ்க்கையை நல்லபடியா நடத்தணும்னா அறிவு ரீதியா ஒருத்தன் நமக்கு ஹெல்ப் பண்ணணும், அப்படி இருக்கணும். சிவபெருமானுக்கு யாரானா ரெண்டு பெரிய நண்பர்கள். யாரு பெரிய நண்பர்? ஒருத்தர் என்ன, குபேரன், வடதிக்கு காவலன். அந்த குபேரன் பெரிய தோழனா, சரி, தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார் பாருங்க. இவரும் கோயில் சுடுகாடு, கொல்புலித்தோல் நல்லாடை, தாயுமிலி தந்தையிலின்னு இருக்கக்கூடியவர். அப்படி பிச்சை உகந்திருக்கக்கூடிய காப்பாளிக்கு யாரு நண்பன்? உலகத்துக்கே எவன் செல்வந்தனோ, உலகத்திலேயே எவன் செல்வந்தனோ அவன். யாரு? அறிந்து செல்வம் உடைய

இந்த பறவை கோபத்துக்காகத்தான் சிவபெருமான் பறவைமனை மீதிலென்று ஒருபொழுது தூது சென்ற பரமன் என்று பாடப்பட்டார். அப்படி பறவை மனைக்கு அந்த சுந்தரமூர்த்தி சுவாமி இடத்திலிருந்து தூது போனானே, அப்படி தூது நடத்தினவர். இவர் நல்ல கல்வி உடையவரா, நல்ல கல்வி உடைய உறந்த கல்வி உடையானும் ஒருவன் வேண்டும் என இருந்து துறந்த முனிவர் தூடும் பறவை துணைமா இணை தோழமை கொண்டான். சிறந்த அறிவு வடிவாய்த்துகளும் முதற்கட் பெருமானே என்று எவன் ஞானஸ்வரூபனாக சச்சிதானந்த ஸ்வரூபனாக இருக்கிறானோ, சிறந்த அறிவு வடிவாய்த்துகளும் முதற்கட் பெருமான், தன்னுடைய நெற்றிக்கண்ணை உடையவனாக இருக்கப்பட்ட அந்த பரமேஸ்வரன் ஒன்ன தேர்ந்தெடுத்தான். ஒரு அறிவாளி இன்னொருத்தன அறிவாளின்னு சொல்றது பெரிய விஷயம். படிச்சவன் என்னைக்குமே சொல்ல மாட்டான், கவலைப்படாதீங்க. படிச்சவன் ஒருத்தன் வந்து இவன் இன்னொருத்தனை படிச்சவன் புத்திசாலின்னு சொன்னதே கிடையாது, சரித்திரமே கிடையாது. இவர் யாரடனா, இவர் ஞானஸ்வரூபர், யாரு, பரமேஸ்வரர். அவர் சொல்றாராம், அறிவாளியான ஒருத்தம் வேணும்னு சொல்லி இவனை தோழமையாக கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை. அப்பேற்பட்ட சிறப்பு உடையவர் முத்தன்ன நகையாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் சித்தம் அழகிய, அப்பேற்பட்ட அழகிய சித்தம் இருந்து எம்பெருமானையே பாடக்கூடியவர். அவர் என்ன சொல்றாராம், முத்தன்ன வெண்ணகையாய், முத்து போன்ற வெண்மையான பற்களை உடைய விடையங்கிறது பொருள். ஆனால் இங்கே முத்தன்ன வெண் நகையாய், நகையை அணிந்தவளே, அது என்ன, நகையை அணிந்தவள், வெண்மையான நகையை அணிந்தவள், முத்து போன்ற நகையை அணிந்தவள். எது நகை, நம் முதலே பார்த்தோம், இது ஆபரணம். பாசம் பரஞ்சோதிக்கென்பாயிராப்பகல் நாம் பேசும் போது இப்போதா இப்போதா அரவழிக்கே நேசம் வைத்தனையோ நேரடையாய் நேரடையீர் என்று பார்த்தமே, அந்த நேரடையாய் நேரடையீர் என்று வரக்கூடிய வார்த்தைகள் நம்ம பார்த்ததை போலவே, முத்தன்ன வெண்ணகையா, எது நகை, எம்பெருமானுடைய விபூதியும் ருத்ராட்சமும் தான் நமக்கு அணிகலன். இவர் எம்பெருமானுடைய அந்த விபூதியை தன்னுடைய நெற்றியிலே அணிந்து கொண்டிருக்கிறாரா, சேக்கிழார் பெருமான் பாடுவார், நம்பி ஆரூரர் நாதன் தன் அடி மனத்துட்கொண்டு தகும் திருநீர் சாத்தி என்று சொல்லார். திருநீர் சாத்தி, ரொம்ப அழகான வார்த்தை. அது மேல சாத்துறார ஆபரணம், இந்த சாத்துறது எங்க, இவர் திருமுடி சாத்தினார், இவர் அப்படி ஆபரணத்தை சாத்தி கொண்டார். ஆபரணம் மாலை சாற்றுவது, இதானே வழக்கு சொல், மாலை சாற்ற எம்பெருமானுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது, எம்பெருமானுக்கு மாலை சாத்தப்பட்டது, ஆபரணங்கள் சாற்றப்பட்டன, பட்டு வஸ்திரம் சாத்தப்பட்டது, நம்ம தானே சொல்லுகிறோம். இங்கே விபூதியை சொல்லும்போது சொல்றார் தகும் திருநீர் சாத்தினர், இது ஆபரணம், ரொம்ப அழகான விஷயம். அதுக்கு ஆபரணம்னா இது தனியா எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஆபரணம், ஏன், இறைவன் நம்முடைய மனத்துக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறான். அந்த இடத்துக்கு வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா சொல்லுவார், ஒருத்தம் வசிக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளையடி, அவர் ஏதோ ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாராம், போகும்பொழுது ஒரு நாஸ்திகன் போறாரு, அதெல்லாம் ரொம்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்தது, அது ஒரு பெரிய அறிவாளிகள் தான், அதை கடவுள் இல்லைன்னு சொல்றது பெரிய அறிவுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர்த்த கேட்டானா, நீ ஏன் இப்படி வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்க, இங்க பார்த்தாலும் உடம்புக்கெல்லாம் அப்படின்னு கேள்வி பண்ணானா வரியார் சுவாமிகள்ட்ட. உடனே சொன்னாரா, அவர் சுருக்குன்னு சொல்லக்கூடியவர், ரொம்ப நயமாக பேசக்கூடியவர் இல்லையா, அவர் சொன்னாரா, ஒருத்த மனுஷன் குடியிருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்க, குட்டி சோத்துக்காக வெள்ளை அடிப்பாங்க. அவர் சொன்னாராம், இறைவன் என்னிடத்திலே குடிகொண்டிருக்கிறான், உயிருக்கு உயிராக இருக்கிறான், அதனால நான் வெள்ளையடித்துக் கொண்டிருக்கிறேன், எது, விபூதி பூசி இருக்கிறாராம், உடம்பெல்லாம் விபூதி பூசி இருப்பார், அப்படி நான் விபூதி பூசி இருக்கிறேன், உனக்கு விபூதி இல்லையே, குட்டிச்சவத்திலே உனக்கு இறைவன், நீ இறைவனை நினைக்கவில்லை, குட்டிச்சவத்துக்கு வெள்ளையடிப்பாங்கன்னு கேட்டாராம். இப்போ வெள்ளை அந்த திரு வெண்ணீர் சாத்தி இருக்கிறார், தகும் திருநீர் சாத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்ல, இவருக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு, அணிகலன்களையும் அணிந்து கொண்டிருந்தார், அதான் இவருக்கு சிறப்பு. முத்தன்ன வெண்ணகையன்னா அது மட்டும் இல்ல, இறைவனுடைய அருளாலே கல்யாண கோலத்துல இருக்கும்படியாக சுந்தரமூர்த்தின்னு இவருக்கு தான், நீங்க பாத்தீங்கன்னா அப்படி மேல கிரீடம் என்ன கையில செங்கோலன்னு அப்படி பார்த்தா ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர் இவர் ஒருத்தர் தான். ராஜாக்கள்லாம் இருந்தாங்க, இவர் ராஜாவும் கிடையாது. சேரமான் பெருமாள் நாயனார் இருந்தார், நின்றசீர் நெடுமாறு நாயனார் இருந்தார், எத்தனையோ பேர் ராஜாக்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனா இவர் ஒருத்தர் தான் என்ன பண்றார், அந்த ராஜா இல்லாட்டிலும் ராஜா மாதிரி எப்பவுமே இருந்தார், எப்பவுமே இருந்தார். இறைவனை பார்க்கும் பொழுது ரொம்ப பரம ஆனந்தமாக சுகமாக இறைவனை அனுபவித்தவர். எப்ப பார்த்தாலும் பட்டினி கிடக்கணும், கந்தை உடுத்து காவி உடுத்து தாடி வச்சு இதெல்லாம் இல்லை, இவர் ரொம்ப பரம சுகுமாரராக இறைவனை அனுபவித்த தன்னை இவருக்கு உண்டு. இறைவன் அருள் செய்கின்றாராம் திருவாரூர்ல, அப்போ நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை தீர

0: வாடி என்று சொன்னாராம். சேக்கலாரோ ரொம்ப அழகாகப்படுவார். எப்போ அன்றைக்கு நீ திருமணம் செய்யும் பொழுது நாம் வந்து தடுத்தாட்கொண்டோமே, உன்னை தொண்டு கொண்டோமே, அப்ப எப்படி திருமண கோலத்தில் இருந்தாயோ அது மாதிரி தினமும் இருந்தாராம். எப்பவும் அதே மாதிரி இருக்கேன் பாக்குறதுக்கு. எல்லா பசங்களும் என்கிட்ட வரும்போது அப்படியே பரதேசியா என்ன மாதிரி தான் வர்றான். நீயாவது என்னுடைய நண்பன் மாதிரி, ஏன் ஒருத்தன் குபேரன், இவர் இன்னொருத்தர் சுந்தரமூர்த்தி சுவாமி, ரெண்டு பேரும் அப்படி போட்டி போடும்படியாக அந்த அலங்காரமுருடராகவும் இருந்திருக்கிறார். முத்தன்ன வெண்ணகையாய், அடுத்தது இன்னொன்னு என்ன பார்த்தோம், தித்திக்க பேசுவாய். எப்படி பேசுகிறார், அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூறு தித்திக்க பேசுவாய். எம்பெருமானை பத்தி அவ்வளவு ஆனந்தமாக பேசக்கூடியவர், எத்தனை பாசுரங்கள் அவர் பாடக்கூடியது, எத்தனை பாசுரங்கள் எம்பெருமான் இடத்துல பாடியிருக்கிறார். அதனால தானே இவர் வள்ளல் பெருமான் பாடும் பொழுது, நான் படிக்கும் போதென்னை நான் அறியேன், நாவன்றோ உன்படிக்கும் உளம்படிக்கும் உயிர் படிக்கும் உயிர்குயிராம் தான் படிக்கும் என்று பாடுவாரே, அது மாதிரி எல்லாம் படிக்கக்கூடிய தன்மையிலே எம்பெருமானை பற்றி அவ்வளவு பேசியிருக்கக்கூடியவர், தித்திக்க பேசியிருக்கக்கூடியவர். அதே இறைவனே கேட்கிறார், இன்னும் பல்லாறு உலகினில் நம் புகழ் பாடு என்று சொல்ல முடியாத இறைவனாலே சொல்லப்பட்டு அடியெடுத்து கொடுக்கப்பட்டு இறைவனை பாடியவர் பித்தா பைச்சூடி பெருமானே அருளாளார் எத்தால் வரவாரே நினைக்கின்றேன், மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்காளா என்று சொல்லும்படியாக இறைவனாலே அடியெடுத்து கொடுக்கப்பட்டு ஆனந்தமாக இறைவனையே பாடிக்கொண்டிருந்தவர். இது ஒரு பொருள். இன்னொரு விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், தித்திக்க பேசுவாய்ன்னு அந்த பேசுவாய்ங்கிறதுக்கு நம்ம சொல்றோம்ல ரொம்ப பேச்சு பேசுறான் சார் அப்படிமோ, பேச்சுன்னு என்ன ஏச்சு என்பதுக்கும் சொல்லுவான், ரொம்ப பேசுறான், ரொம்ப பேச்சு, பேச்சு வாங்கியனால மாளல அப்படின்னு சொல்லுவோம். பேச்சுன்னா என்ன, திட்டு. இங்க என்ன திட்டினார், பித்தனோ மறையோன் என்றார் சேக்கலார் பெருமான் பாடுவார். அந்த சிவபெருமான் ஒரு கிழவேதியனாக வந்தபொழுது அவர் என்ன சொன்னார், பித்தனோ மறையோன், இவன் என்ன பைத்தியம் முடிச்சிருக்கிறா அப்படின்ட்டு. அதனால்தான் திருவண்ணை நல்லூரிலே போய் அப்படியே நின்ற பொழுது இறைவன் ஆட்கொண்ட பொழுது பாடுன்னர், நம் புகழ் பாடுன்னர். எப்படி பாடுறதுன்னர், நீ எப்படி என்ன திட்டினியோ அதை வச்சே பாடுன்னர். இதை விட எப்படி ஆண்டவன் பாருங்கள் எப்படி எல்லாம் ஆட்கொள்ளுகிறார், நீ எப்படி திட்ட ஆரம்பிச்சியோ அப்படியே பண்ணனார். என்னங்க இப்படி சொல்றீங்க, பித்தான தானே திட்டினேன், பைத்தியம் தானே திட்டினேன், திட்டிட்டு போ பாடு. அவர் பாடினாராம், பித்தா திரைசூடி பெருமானே அருளாளா என்று அவரை பாடுகிறார். அப்படி இறைவனை அப்படியே மனம் தித்திக்கும்படியாக பாடுகின்றாராம். இன்னொன்னு உண்டு, அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவார். அவர் பேசினார், அந்த பாட்டை நம்ம பாடும் பொழுது அந்த ஊன் கரையும் உயிர் கரையும், உண்மைதான், உயிர் படிக்கும் ஊன் படிக்கும் உயிர் படிக்கும், நான் மட்டுமா படிக்கும். அந்த பெருமாநிலத்தில் பார்க்கும் பொழுது எவ்வளவு சுவாதீனமா பாடுறார், ஒரு பாட்டை நம்ம பாடும் பொழுது அந்த சுவாதீனம் உணர்வு என்னமோ, இறைவனை ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய கிடையாது, வாழ்ந்தே போதி நட போய நல்லாரியா போய சிவபெருமானிடத்துல போய், யார் இறைவனிடத்துல போய் எப்படி சொல்ல முடியும். ஆனா இவர் சொல்லுவார், வாழ்ந்தே போதிரே திருவாரூரில், வாழ்ந்தே போதிரே திருவாரூரில் இருக்கிற எம்பெருமானே நல்லா இருப்போயா, நீனே நல்லா இருப்போயா, யார் சொல்ல முடியும். அப்படி சொல்லக்கூடியவர் பத்துடையீர். பத்துனா என்ன, பக்தி உடையவர். அப்படி பக்தி உடையவனாக இருக்கக்கூடியவர். இன்னொன்று, பத்து குணம் உடையவர், அடியார்களுக்கு இருக்கக்கூடிய பத்து விதமான குணங்களையும் உடையவர். இன்னொரு பொருளும் சொல்ல முடியும், பற்றுன்னா கடன்னு சொல்லுவாங்க. கடன் என்ன, அடிமை உடையவர். மீளா அடிமை உமக்கே ஆளா என்று பாடுவார். ஆனா சேக்கலார் அங்கே சொல்லும்போது சொல்லுவார், என்னிடையும் நின்னிடையும் நின்ற இசைவால் யான் முன் உடையதோர் பெரு வழக்கினை முடித்தே நின்னுடைய வேள்வியினை நீ முடித்தி. எனக்கும் உனக்கும் பெரிய வழக்கு இருக்கிறது. ஏன், என்ன வழக்கு, என் அடியான் என் நாவல் நகர் ஊரன் இது நான் முடிவது என்றான், நீ என்னுடைய அடிமை என்று இறைவன் சொல்லுகின்றானே. அப்படி இறைவனிடத்திலே பற்று, இறைவனிடத்திலே கடன் பெற்று இருக்கிறார். என்ன கடன், அவனுடைய அடிமை தொண்டு என்கின்ற கடன் பெற்று இருக்கிறார். வரும்போது அதான் அலால சுந்தரர் கேட்டாரா, நான் இங்க உன்னை மறக்கும் பொழுது என்னை நினைப்பிக்க வேண்டும் என்று நினைப்பித்தார். அப்படி கடன்பட்டவர். அது மட்டுமல்ல, பத்துடையீர் ஈசன் பழ அடியீர், கைலாயத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து அங்கேயும் நினைந்து இங்கேயும் நினைந்தவர், நீள நினைந்தடியேன் என்று சொல்ல முடியாத அங்கே இங்கே நினைத்துக் கொண்டிருந்தவர் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர். பங்குடையீர் நண்பனாக உடையவர், வேற யாருக்குமே இப்படி கிடையாது, இறைவனை நண்பனாக உடையவர். தம்பிரான் தோழர், அவர் எப்படி இருக்கிறாராம், வாடிய மாமரை புற்றிடங்கோள் மன்னவன் ஆரருடான் ஓர் வாக்கு, தோழமையாக உனக்கு நம்மை தந்தனன். சிவபெருமான் கொடுத்தாராம், தன்னை கொடுத்தாராம் தம்பிரான் தோழன் என்று சிவபெருமான் தன்னை தோழனாக சுந்தரருக்கு கொடுத்தார். பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர், சித்தம் அழகியார். அவர் எப்பேற்பட்டவர்? இத எப்படிப்பட்டதுன்னு அன்பருடைய சிந்தையை பற்றி சொல்லும் பொழுது சேக்கலார் பெருமான் பாடுவார், அன்பர் சிந்தை அலர்ந்த செந்தாமரை என்று பாடுவார். அடியவர்களுடைய சிந்தை அலர்ந்த செந்தாமரை என்று, அதில்தானே அவன் வந்து விற்றிருக்கிறான் எம்பெருமான், சித்தம் அழகியார். அது மட்டுமில்ல, இதை இன்னொரு இடத்துலயும் சேக்கலார், ஏன்னா சேக்கலாரையே திருப்பி திருப்பி சொல்லுகிறேன்னா, நாம இப்படி வலிந்து பொருள் கொள்வதற்கெல்லாம் சேக்கலார் இடந்திருக்கிறார். அதான் முக்கியமான விஷயம். தேராறும் நெடுவீதி திருவாரூர் வாழ்வார்க்கு ஆறாத காதலின் நம் ஆரூரன், நாம் அழைக்க வாரானின்றான் என்று சிவன் சொல்லுகிறார். சேக்கலார் அங்கே பாடும் பொழுது சிவன் என்ன சொன்னாராம், திருவாரூர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய அந்தன் வருகிறான், யார் அவன், ஆறாத காதலின் நம் ஆரூரன், என் மேல நல்ல அன்பு வைத்திருக்கக்கூடியவன், ஆறாத குறைவே இல்லாத அன்பு வைத்திருக்கக்கூடிய என்னுடைய ஆரூரன் வருகிறான், நம்பி ஆரூரன், அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய பக்தினை உடையவர். அது மட்டுமில்ல, இதுல இன்னொரு ரொம்ப நுட்பமானது எல்லாரும் பார்த்திருப்பீர்கள், இந்த கோயிலுக்கு போனா சாமி ஞாபகம் வரும், சரி, மத்த எல்லா சமயத்திலையும் ஞாபகம் வருமா? நமக்கு கோயிலுக்கு போனாலும் சாமி ஞாபகம் வரல, அது அடுத்த விஷயம். ஆனா அவருக்கு பறவை நாச்சியார் அங்கே திருவாரூரிலே சென்று கொண்டிருக்கிறார் கோயில் வளாகத்துல, இவர் பார்த்த உடனே என் மனம் அவர்பால் சென்றது. அப்ப அவர் பாடும்போது சேக்கிறார் அங்கே சொல்லுவார், இவர் சிந்திக்கிறாராம், கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொறுப்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குமலை பவளமலர் மதிபூத்த விரைக்கொடியோ அற்புதமோ. அடுத்த வார்த்தை தான் அழகு, சிவன் அருளோ அறியேன் என்ற அதிசயித்தார். இப்ப பறவை நாச்சியார் செல்லுகிறார், அவரை பார்த்து என்னுடைய மனமும் செல்லுகிறது, இவ்வளவு காலம் சிவனை நினைந்த மனம் இந்த பெண்மணியின் பின்னாலே செல்லுகிறதே, இது சிவன் அருளா? ஒரு பெண்ணை பார்த்தாலும் கூட சிவன் அருளை சிந்திக்கிறவரை தவிர சித்தம் அழகியார் வேற யார் இருக்க முடியும்? என் சிந்தை மயக்கிய ஈசனார் அருள் தந்தம் வீடு தரும் பரமன் கழல் சிந்தை ஆரவும் உண்ணும் என் சிந்தை என்று செக்கலார் பெருமான் சொல்வதைப் போலவே, நம்முடைய பற்றுக்களையெல்லாம் நீக்கக்கூடிய இறைவன் பாலே இருக்கக்கூடிய சிந்தை அவருடைய சிந்தை சித்தம் அழகியார். அது மட்டுமல்ல, முன்வந்து எதிர் எழுந்து உன்னுடைய வாய் திறவாய். எப்போ நாயகராக, பெரிய புராணத்தினுடைய நாயகராக இருக்கப்பட்டவர், முதலிலே பாடப்படுகிறார், இடையிலே பாடப்படுகிறார், கடையிலே முடிவாகவும் பாடப்படுகிறார். அப்படி பாடியிருக்கின்ற காரணத்தினாலே முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் எமது என்று அமுது அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய். என்ன கடை? கடைனா இந்த இடத்துல உன்னுடைய வாயை திறந்து பேச வேண்டும். இன்னொன்னு, உன்னுடைய வாசற்கதவை திறக்க வேண்டும். என்ன வாசற்கதவு? அந்த மோட்சத்துக்கு சிவலோக நாதனை சேவிக்க நீ தான்ப்பா எனக்கு அருள் செய்ய வேண்டும். ஏன்? அவர் இறைவனுடைய தோழர், அங்கிருந்து சிவருமான் வெள்ளையானை அனுப்பிச்சார், வெள்ளையாளர் அவர் ஏறி போறார். இப்ப இவருக்கு தோழராக இருந்த காரணத்தினாலே சேரமன் பெருமான் நாயனார் தன்னுடைய குதிரையிலே பஞ்சாயத்திரத்தை சொன்னார், அவர் அவருக்கு முன்னாடி போனார். இப்ப அவருக்கு தொண்டராக சேரமான் பெருமாள் நாயனாருக்கு தொண்டராக இருந்த அவருடைய வீரர்கள் எல்லாம் அவருக்கு முன்னாலே செல்கிறார்கள். யோசித்து பாருங்கள், சிவபெருமான் தொண்டரை விட, தொண்டருக்கு தொண்டரை விட, தொண்டருக்கு தொண்டருக்கு தொண்டராக இருந்தவர்கள் கைலாயத்திற்கு முன்பாக செல்கிறார்கள். ஆக இவர் தான் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு அந்த கைலாய வழியை காட்டித்தர வேண்டும். வந்து உன் கடை திறவாயே, நீ கைலாயத்திலே இருந்தவன், கைலாயத்திற்கு உரியவன், இறைவனையே உடையவன், நண்பனாக உடையவன், வந்து உன் கடைதவாய் அந்த மோட்ச வீட்டை எங்களுக்கு தர வேண்டும். அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று உள்ளூர், இந்த அத்தாங்கிற வார்த்தையை தான் முதல்ல பயன்படுத்துகிறார். பித்தா பிரச்சூடி பெருமானே அருளாளால் அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணகன்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமானை முதல் பாடலிலேயே அத்தன் என்று ஆரம்பித்தவர். அதனால்தான் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் என்று அவனை அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி இங்கே பாடுவதாக சொல்லலாம். புத்தடியோம் பொன்மதித்தொன் ஆட்கொண்டார் பொல்லாதோ, நாங்கள் எல்லாம் ஒன்னும் தெரியாத அடியவர்கள், புத்தடியவர்கள், புதிய அடியவர்கள், நீ எல்லாம் பழைய அடியவர், எங்களுக்கெல்லாம் அடிமைத்தரம் பற்றி சொல்லித்தரக்கூடாதா? எத்தோ நின் அன்புடமை எல்லோரும் அறியோமோ, நீ என்ன உன்னுடைய அன்பு பொய்யான அன்பா? நீ சொல்லி பகவானிடத்திலே நீள நினைந்ததையே உமை இத்தனங்களுடைய வாழ் என்ன கண்மடவாள் அவள் வாடிவிருந்தானே என்று சொன்ன உடனே கொண்டு வந்து நெல்லு கொட்டுகிறான். மணிமுத்தாருடைய நதியிலே போட்ட பொண்ணை நீ திருவாரூர் கமலாலய குளத்திலே எடுக்கிறாய். இப்பேற்பட்ட அன்பு யாருக்குப்பா அவரும் அப்பேற்ப அன்புடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளே எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதாக முத்தன்ன வெண்ணகா என்று சொல்லக்கூடியது. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவா என்று இந்த இன்ப அன்பு இருக்கிறதே, இரவாத இன்ப அன்பு இருக்கிறதே, அந்த அன்பை எங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்தில் இருக்கக்கூடிய வைக்கக்கூடிய பிரார்த்தனையாக இந்த மூன்றாவது திருவம்பாவை பாடல் அமைந்திருக்கிறது. நாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பிரார்த்தித்துக் கொள்கிறோம், எங்களுக்கும் இத்தனையும் வேண்டும். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பெல்லாம் இத்தனையும் வேண்டும் எனக்கு எல்லோர் எம்பாவா என்று பிரார்த்தனையாக முடித்துக் கொள்கின்றோம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

திருச்சிற்றம்பலம், ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்டட் பாய் சாந்தா சுந்தரராஜன், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்டட் பாய் சாந்தா சுந்தரராஜன், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.